தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அஞ்சு
1: வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: கொஞ்சம்
3: கிளி போல வந்த அஞ்சல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஒவ்வொரு மனிதனும் முதல்ல தான் மேல நம்பிக்கை வைக்கணும். எல்லாவற்றையும் சாதிக்கும் ஆற்றல் நம்ம கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். நம்பிக்கையில சிறந்தது தன்னம்பிக்கை. தன்னை நம்பணும், தன்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கைக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்க முடியும். வெற்றிக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? அவநம்பிக்கை. என்னால முடியாது, வெற்றி அடைறதுக்கான சாத்திய கூறுகள் அங்க எதுவுமே இல்ல. இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான அவநம்பிக்கை நம்மள குடிக்கொண்டுச்சு அப்படின்னா அது தோல்வியில போய் முடிஞ்சிடும். தன் மீது நம்பிக்கையும் அயராத உழைப்பும் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களோட குறிக்கோளை நிச்சயமா அடைவாங்க. தன்னம்பிக்கை ஒரு மனிதனையே உயர்த்துது. இப்போ இந்த நிலையில இருக்கோம், ஆனா எதிர்காலத்துல இப்படி இருக்க மாட்டோம். நம்மளோட குறிக்கோள் அடைவோம், வெற்றி அப்படின்ற சிம்மாசனத்துல உட்காருவோம் அப்படின்னு முதல்ல நாம நம்மள நம்பணும். நம்ம எதிர்காலத்துல என்னவா மாற போறோமோ அதையே நினைக்கணும், அதையே கற்பனை பண்ணணும்னு சொல்றாரு சாக்ரடீஸ். ஒருத்தருடைய மனசுக்குள்ள எது அதிகமா பதியுதோ, எது அடிக்கடி நினைக்கிறாங்களோ அது அவங்களால நிச்சயமா அடைய முடியும். கற்பனை சக்தியும் அதை செயலாக்க நாம் மேற்கொள்ள முயற்சியும் நம்மளோட வாழ்க்கை பாதையில நம்மள உயர்த்துது. நம்மளோட எண்ணம் குறிக்கோளை பத்தினதாகவும் எல்லாருக்கும் நலம் தர்றதாகவும் இருக்கணும். அந்த எண்ணத்துல உறுதி வேணும். நம்மளோட வருங்கால நிலையை பத்தி நாம என்ன மாதிரியான எண்ணங்கள் வச்சிருக்கோமோ அது நிச்சயமா நடக்கும். எண்ணங்களை உள்ளே விடுங்கள், முடியும் என்ற எண்ணங்களை திரும்ப திரும்ப எண்ணுங்கள். அதன் மூலம் நம்பிக்கை பிறக்கிறது. ஏன்னா எந்த ஒரு செயலும் எண்ணங்கள்ல இருந்து தான் பிறக்குது. எந்த அளவுக்கு நம்மளை நாமளே உயர்த்தி நினைக்கிறோமோ, வலுப்படுத்தி கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். மறந்தும் கூட நம்ம மனசுக்குள்ள பயம், கவலை, துக்கம் இந்த மாதிரியான எண்ணங்கள் நுழையாம பார்த்துக்கணும். பொருளாதாரத்துல நம்ம தாழ்ந்திருந்தாலும் கூட, உடல் வலிமையில நம்ம தாழ்ந்து இருந்தாலும் கூட மனச உயர்ந்த நிலையிலே வச்சிருக்கணும். அப்போதான் நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாகும். ஆக நல்ல எண்ணங்களை விதைக்கணும், நல்ல பயன்களை அடையணும். மனசை ஒருமுகப்படுத்தும் போது நம்மளுடைய சக்தி முழுவதும் ஒரு செயல் மேல குவிஞ்சு அந்த செயலை நமக்கு வெற்றிகரமானதா மாற்றி தரும். அறிவியல் மேதை நியூட்டன் அடக்கத்துடன் சொன்ன வார்த்தைகள் இதுதான். அறிவியல் துறையில் நான் எதையாவது செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் ஒரு விஷயத்தில் அமைதியாக என் கவனம் முழுவதையும் பதித்ததை தவிர வேறு ஒன்றுமே செய்யவில்லை. ஆக ஒரு உயர்ந்த குறிக்கோளோட வாழும் போது வாழ்க்கையில இனிமை இருக்குது. வாழ்க்கை நமக்கு ஒரு பொருளை அர்த்தத்தை உணர்த்துது. அதனால நாமளும் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த குறிக்கோளை நமக்கு எடுத்து வச்சுக்கணும். குறிக்கோள் எதுவா இருந்தாலும் சரி, அது சத்திய சோதனையா மலரட்டும். குறிக்கோளை நிறைவேற்ற இலக்க தொடர வரைக்கும் மனசை ஒருமுகப்படுத்தி உறுதியோட வச்சிருக்கணும். நம்மளோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி மடியின்மை, அதிகாரம் 61, குறள் எண் 601. குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும். ஒருவனுக்கு தன் குடியாகிய மங்காத விளக்கு, அவனுடைய சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கெட்டுவிடும். ஒருவனிடம் சோம்பல் என்னும் இருள் நெருங்கிவிட்டால் அவன் பிறந்த குடும்பமாகிய அணையாத விளக்கு ஒளி மங்கி அழிந்து போகும். அதாவது சோம்பல் பத்தின எச்சரிக்கையை சொல்லக்கூடிய திருக்குறள்னு சொல்லலாம். ஒரு செயலை காலம் தாழ்த்தி செய்தல், இன்னும் 2 மணி நேரம் இருக்குதே, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலம் கடத்தி கடைசியில செய்ய முடியாம அலட்சியமா இருக்கிறது காலத்தை தள்ளி போடுதல். 2வது, இந்த உலகத்துல மறதி, செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு குறிப்பு எடுத்து வைத்தாவது அந்த வேலையை செஞ்சாகணும். ஐயோ எனக்கு மறந்து போச்சே அப்படின்ற வார்த்தையை சொல்றது பெருமையே கிடையாது. மறதி அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி எளிமையா தப்பிச்சுக்கலாம், ஆனா அது பெரிய வெட்கத்திற்கு நாணத்திற்குரிய செயலா திருவள்ளுவர் சொல்றாரு. செய்யறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் பல காரணங்களை முன்னிட்டு அதை செய்யாம சோம்பி திரியறது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முதல் தடைகள். நீண்ட நேர உறக்கம், உரிய நேரத்துல கட்டுப்பாடோட தன்னுடைய உறக்கத்தை வச்சுக்கணும். பகல் நேரங்கள்ல ரொம்ப நேரம் தூங்க நினைக்கிறது, இந்த மாதிரியான குணாதிசயங்கள் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களதான் சோம்பல் கொண்ட மனிதர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சோம்பல் மாதிரியான தீய பழக்கங்களிலிருந்து விடுபட பழகி கொண்டால் வாழ்க்கை ஒளிமயமாக மாறிவிடும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட்டு 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஜப்பான் நாட்டில் ஒரு குட்டி தீவில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் மீன் பிடிக்கிறது, மீன் சாப்பிட்றதுன்னா அவ்வளோ பிடிக்குமா. அந்த மீன் பிடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தூரம் படகுல பயணம் செய்வாங்களாம். ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியில் போய் தான் மீன் பிடிப்பாங்களாம். அப்போது அந்த மீனை பிடிச்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குமா அந்த மீன் மட்டும். அந்த மீனை பிடிச்சிட்டு அவங்க தங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 2 நாட்கள் ஆகிடும். அந்த போட்டில் இருக்கும்போது சமைச்சு சாப்பிட்ட அந்த ருசி வீட்டுக்கு வந்ததும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் மீனவர்கள். ஏன்னா மீன் கெட்டு போயிடுது, அதனுடைய பதம் மாறிடுது, சுவை மாறிடுது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீன் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ் கட்டிகளை எடுத்துகிட்டு போவோம். அதையே தான் அவங்களும் அடுத்த முறை செஞ்சாங்களாம். ஐஸ் கட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரியான மீன்களை பிடிச்சி பதப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க, அதே ருசி கிடைக்கவே இல்லை. என்ன தான் பண்ணுறது, மீன்கள் ஒருவேளை அந்த உயிரோட்டமாக ஓடிட்டே இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா இருந்துச்சோ, அப்போ அப்படி ஒரு ருசி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர், அவரும் மீனவர் தான், அவர் ஒரே யோசனை சொல்கிறாராம். தம்பிகளா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மீனை வெட்டி சாப்பிடும்போது அதனோட ருசி வேற தான். எங்கேயுமே ஓடாமல் அந்த சோர்ந்து போயிருச்சு அப்படின்னா அந்த மீன் ருசிக்காது. உயிர் இல்லாத மீன் சுத்தமாக ருசிக்காது. அந்த நேரத்திலேயே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே எப்படி உயிரோட மீன்களை கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னதும் அவங்கள இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு இளைஞர் சொல்கிறாராம், நாளைக்கு நம்ம போகும்போது மீன் தொட்டிகளை கொண்டுட்டு போவோம், மீன்களை அதில் பிடிச்சி போடுவோம், உயிரோட கொண்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. உடனே அந்த முடிவெடுத்து எல்லாரும் மீன் தொட்டிகளோட போகிறாங்க, மீன்களை அதில் போட்டு உயிரோடையே கொண்டு வராங்க. 2 நாட்கள் கடந்து வந்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடாததால அந்த மீன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த இடத்துல அப்படியே கிடக்குது. ருசி மறுபடியும் அந்த ருசி கிடைக்கல. என்னதான் பண்ணுறது, எவ்வளோ ருசியான மீன் இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கும் போது தான் அந்த முதியவர் ஒரு வழி சொல்கிறாராம். மீன்கள் சுறுசுறுப்பாக ஓடணும் அவ்வளோதானே, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன வழி சொல்லியிருப்பாரு? என்ன சொன்னார் அப்படின்னா, குட்டி மீன்கள், அந்த மீன்கள் துரு துருன்னு ஓடணும் அப்படின்னா அதை விரட்டுற மாதிரியான ஒரு குட்டி சுறா மீனை பிடிச்சி கொண்டு போங்க, அது விரட்டிகிட்டே இருக்கும், மீன்களும் சுறுசுறுப்பாக இருக்கும், முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னதும் மறுநாள் எல்லாரும் அதே மாதிரி மீன் பிடிக்க போகிறாங்க. 2 நாள் கழித்து வராங்க, அவர் சொன்னது போலவே குட்டி சுறா மீனையும் பிடிச்ச மீன்களையும் போட்டு கொண்டு வராங்க. அந்த குட்டி மீன்கள் சுறுசுறுப்பா ஓடிட்டே இருக்குது. வந்து வெட்டி சமைக்கிறாங்க, அதே ருசி. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவரோட யோசனையினால. ஆமா நீர்களே, இந்த மீனோட வாழ்க்கையை போலதான் நம்மளோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்குது. இந்த சுறா மீன்கள் எப்படி அந்த குட்டி மீன்களை துரத்திட்டே இருக்கிறதால மீனுடைய ருசி ரொம்ப அதிகமாகுதோ, அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் துன்பங்கள், சோதனைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று துரத்திட்டே இருக்கும்போது தான் வாழ்க்கை சுவை மிகுந்ததாக மாறுது. அப்படி இல்லைன்னு வைங்களேன், எப்படி அந்த மீன்கள் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ருசியற்றதாக மாறிச்சோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் மாறிடும். ஆக சோதனைகள், துன்பங்கள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோடைய முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு எதிர்காற்றுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எதிர்காற்று அடித்தாதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற காற்றாடி நல்லா சொல்லலாம். ஆக என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நேர்மறையான எண்ணங்களால் இதை எதிர்கொள்ள பழகணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இதே மாதிரியான இன்னொரு கதையை தெரிஞ்சுக்கலாம், அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல சோம்பலாய் தெரியக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாராம். அவருடைய வீட்டுக்கு எதிர்பாராத விதமா ஒரு ஞானி வந்து தங்கினாராம். வந்தவருக்கு கடுமையான காய்ச்சல். என்ன பண்றாரு அப்படின்னா, சோம்பலான மனிதரா இருந்தாலும் கூட அவர் நல்லா கவனிச்சுக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கிட்டதால 5 நாட்கள் கழிச்சு கிளம்பும் போது அவர் கையில ஒரு அழகான தாமரை பூவை கொடுக்கறாரு. அவர் அதை பெருசு பண்ணிக்கல, வாங்கி அப்படி வச்சிட்டாரு. அதை பார்த்ததும் ஞானி சொல்றாரு, இது சாதாரண பூ கிடையாது, இந்த பூ எவ்வளவு நாட்கள் உன் வீட்டுல மலர்ந்து இருக்குதோ அது முன்னாடி நீ போய் இரும்ப காட்டும் போது அது தங்கமா மாறிடும், அதை பயன்படுத்திக்கோ, உன்னுடைய வாழ்க்கைய வளமையானதா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு வாங்கி வச்சுட்டு நம்மால் தான் சோம்பேறியாச்சே தூங்கிட்டாரு. இப்போ இந்த பூ வந்து 2 நாட்கள் வரைக்கும் மலர்ந்திருக்கும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு. அதனாலதான் நம்மால் வாங்கி வச்சு தூங்கினதுக்கு காரணமே. இப்போ அவர் கொடுத்துட்டு போய் ஒரு நாள் முடிய போகுது. அப்போ இரவு நேரத்துல தான் நினைக்கிறாரு, இந்த நாளை ஃபுல்லா வீணா கழிச்சிட்டுமே, சரி சரி நாளைக்கு காலையில இரும்பு கடையில போய் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சவரு மறுநாள் காலையிலயும் சுறுசுறுப்பா எந்திரிக்கல. பக்கத்துல இருக்கிற இரும்பு கடை தானே, அப்படியே தூக்கிட்டு வந்து வைக்க போறோம், எல்லாம் தங்கமா மாறப்போகுது அவ்வளவுதானே நினைச்சிட்டு மறுபடியும் சோம்பேறித்தனமா படுத்து கிடக்குறாரு. இப்போ மதிய வேலையா மாறிடுச்சு. அப்பதான் யோசிக்கிறாரு, ஐயோ இன்னும் அரை நேரம் தான் இருக்குது அப்படின்னு வேகமா கிளம்பி போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து இரும்பு கடை விடுமுறையா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து ஊருக்கு போறாரு. பக்கத்து ஊருக்கு போனா அங்கேயும் விடுமுறை. அந்த ஊர்ல அவருடைய சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு போனா அவங்களும் திருவிழாவுக்காக வேற ஊருக்கு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடி தலை திரிக்க ஓடி வர்றாரு. அதுக்குள்ள சாயந்தர நேரமா மாறிடுச்சு. இப்போ இரவு நேரத்துக்குள்ள அந்த மலருடைய சக்தி மாறிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச எறும்புகள் எல்லாம் எடுத்து அந்த பூவுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அதெல்லாம் தங்கமா மாறுது. மாறி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அது வாடி வதங்கி போச்சு. அவர் நினைச்சிருந்தா அந்த பூவுடைய சக்தியை பயன்படுத்தி அவ்வளவோ பொருட்களை தங்கமா மாத்திருக்கலாம், 4 பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம், இல்ல தன்னுடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் மேம்படுத்தி இருக்கலாம். அவருடைய சோம்பேறித்தனத்துக்கு ஏத்த மாதிரியே அவருடைய வீட்டுல குஞ்சு இரும்புகள் தான் இருந்தது. ஆக கொஞ்சோண்டு தங்கம் தான் கிடைச்சது. வாய்ப்புகள் எல்லா நேரமும் வராது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கைய வளமானதா மாத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். ஒவ்வொரு நாட்களும் வந்து ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம பல நாட்கள் நம்மளுக்கு வந்து வேலை ஒரு பெருசாக வேலையே இல்லாத நாட்களாக தான் இந்த நாட்களும் வந்து போயிட்டுருக்கு காற்றின் காரணமாக. சரி, பரவாயில்ல, இன்றைக்கி நாள் வந்து ஒரு நல்ல நாளாக அமையட்டும். ஏதாவது சின்ன சின்ன வேலைகளாச்சும் நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 18 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரியளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மற்றும்
6: தென்காசி 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னும் 2.5 மணி நேரம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா 2.5 மணி நேரம் மட்டும்தான் கரண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் 2 மணி நேரம் மட்டும்தான் வந்து கரண்ட் வந்துருக்கும். ஒரு 10 மணிக்கு இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் நிறுத்தம் வந்து செய்யப்பட போகுது. எதுக்காக மின் நிறுத்தம் வந்து செய்யப்படுறோங்க அப்படின்னா, நம்மளுடைய மண்டபம் மின் துணை மின் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து மின் பராமரிப்பு பணி வந்து பண்ண இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு கருத்து இன்றைக்கி வந்து கரண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறத தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி காலை நேரங்களில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உங்களுடைய மின்சாரம் சார்ந்த வேலைகளை வந்து பார்த்து வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து கரண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு லீவ் விட்டுறலாம். எந்தெந்த ஊர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம அரியமானில் வந்து தொடங்கி ஓலைக்குடா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் மின்சாரம் வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாம்பன் பகுதியாக இருக்கட்டும் சரி, மற்ற பகுதியாக இருக்கட்டும் சரி, எல்லா பகுதியிலையுமே இன்றைக்கி வந்து கரண்ட் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய மின்சாரம் சார்ந்த பணிகளை காலையிலே முடிச்சுட்டு டக்குனு முடிச்சுட்டு மற்ற நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. வெயில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து நிறைய அதிகப்படியான வெயில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும், வெயில் இருந்தாலும் கூட இந்த காற்று வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. காற்று இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபேன் அந்தளவுக்கு தேவைப்படுமா தெரியல. வீட்டுக்குள்ளே போய் யாரும் வந்து ஒரு மதிய நேரங்களில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வைக்கையாக தான் இருக்கும். வீட்டுக்கு வெளியே போனாலும் லைட்டாக வெயில் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் மரத்தடிகளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இலைப்பார்னிங்க அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். எல்லா வீட்டிலும் ஒரு தென்னமரம் மாதம் வச்சுட்ருப்போம், அது கீழே உட்காந்து படுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துருங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
2: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
1: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
2: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
1: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
2: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
1: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
2: புரியலையே, என்ன சொல்ற?
1: அந்த வீடியோவை AI யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
2: அப்ப அவங்க ஏமாத்துறாங்க சொல்றியா?
1: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
3: AI உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நேரம் சரியாக 7:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்மளுடைய ராமநாதபுரத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக்கான ஒரு மாவட்டமாக மாற்றுறதுக்கான பல பணிகள் வந்து நடந்துட்டு. இது எதுக்காக இப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் வந்து மரம் செடி கொடிகள்லாம் நட்டுட்ருக்காங்க. அங்கங்கே மரங்கள் வந்து நட்டுட்ருக்காங்க, அதுக்கான ஒரு வேலை வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கருவேல மரங்களை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலெக்டர் சார் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த இடத்துல இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அவங்களோட செலவில் வந்து அகற்றிட்டுறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுக்கு நிறைய கருவேலங்களை வந்து அகற்றிடலாம், கருவேலம் இல்லாத ஒரு ராமநாட்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு இன்னொரு ஒரு நான்கொழி சாலையாக இன்னொரு ஒரு சாலை வந்து வரப்போகுது. அந்த சாலை வந்து நம்ம பரமக்குடியிலேருந்து நம்ம தனுஷ்கோடி இணைக்கிற வரைக்கும் அவ்வளோ நீளமான ஒரு சாலையாக வந்து இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ரோடு வந்து போகிறதுக்கான ஒரு பிளான் வந்து வச்சுட்ருக்காங்க. இப்போ அது தாண்டி ரயில்வே ட்ராக் வந்து போகிறதுக்கான ஒரு பிளான் இருக்குது. அதை நம்ம இந்த புது பாலம் கட்டும் போதே இன்னொரு சைடு வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த ட்ராக்கு அந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ராக் வச்சு அதுவும் வந்து நம்ம தனுஷ்கோடிக்கு போகிற மாதிரியான உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. இப்போதைக்கு ஆரம்பிக்கலை, அதையும் அது ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு பாமன் பாலம், இன்னொரு ஒரு பாலம் வரப்போது அதுக்கான ஒரு பிளானும் இருந்திருக்கு. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் FM-ல வேலைக்கு சேரும்போது நான் வந்து பார்த்து படித்தேன். இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து வரப்போகுது, இதுக்காக நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 900 கோடி அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நடுவில் வந்து தேர்தல் வந்துச்சு, புது பாலம் வந்து கட்டினாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் நிறைய வந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா, நமக்கான விமான நிலையம் அப்படிங்கிறது ஏர்போர்ட் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரொம்ப காலமாகவே எப்போ 2021 வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு தொகையை வந்து கொடுத்து இடத்த மட்டும் தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு தொகையை கொடுத்து யார் யார் அந்த இடத்துல வந்து நிலம் வச்சுருக்காங்களோ வீடு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி எந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கும்போது கீழக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கநேரி அப்படின்ற ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஃபஸ்ட்டு. இந்த மாணிக்கநேரி செட்டாக இருக்குது, அந்த இடத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து இல்லை அப்படின்னா தெரிஞ்சு அதை உருவாக்குறதுக்காக பார்த்தாங்க. ஆனால் மாணிக்கநேரி நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இந்த விமான நிலையம் கட்டுறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம ராமேஸ்வரத்துக்கு மக்கள் எல்லாம் ஈஸியாக வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய ஒரு யாத்திரிகர் பயணிகள் எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டேன்னு பேரில் நம்ம ராமநாதபுரத்துக்கு இப்போ ஒரு விமான நிலையம் வரப்போகுது. அதனால் கிட்டக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உச்சப்பள்ளியில் இருக்கக்கூடிய INS பறந்து இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து போகும்போது தெரியும். நீங்கள் கரெக்டாக ரூட்டில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு பெரிய ஒரு ஆர்மி கேம்பஸ் ஒன்று வந்திருக்கும். அந்த ஐஎன்எஸ் பருந்தை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு ஐடியா இருக்குது. இதை ஃபஸ்ட்டே பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது, அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து ரயில்வேட்டை வந்து கேட்கணும், அது வேறு துறை இது வேறு துறை, அதனால் அதுக்கான ஒரு வேலையை வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் ஓகே ஆகிடுச்சு, கையெழுத்து ஆகிடுச்சு, அந்த இடத்த விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா உச்சப்புள்ளிலேயே நமக்கான விமான நிலையம் வந்துடும், இல்லை அப்படின்னா மாணிக்க நேரியில் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் கடகடன்னு வேலையை முடிச்சு 2030 நம்ம ஒரு விமான நிலையத்தை நம்ம ராமநாட்டில் வந்து பார்த்துடலாம். வந்துச்சுன்னா சந்தோஷம் தான், பெரிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஊராக நம்ம ஊர் வந்து மாறிடும். இப்படுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்ம ஊருக்குள்ளே இப்போ இந்த வெயில் காரணமாக, காற்று காரணமாக நிறைய தொழில்கள் வந்து முடங்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு தொழில் வந்து முடங்கினா அதுக்கு அப்படியே நேர் எதிராக இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு தொழில் வந்து சிறப்பாக வந்து இருக்கும். அது வாடிக்கையாக நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த விவசாயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த காற்றுனால நமக்கு கடலுக்கு வந்து போகல, மீனவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இந்த வெயிலின் காரணமாக உயர்ந்திருக்க தொழில் தான், அதுவும் நம்மளோட ராமநாதபுரத்தில் உயர்ந்திருக்க தொழில் தான் உப்பளங்கள் அப்படிங்கிறது. உப்பளம் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியமாக தேவை என்ன? தண்ணீரும் வெயிலும், அதுதான். அந்த தாராளமாக நம்ம ஊரில் தண்ணி இருக்குது, அதை காய வைக்கிறதுக்கு அதிகப்படியான வெயில் வந்து நம்ம ஊரில் வந்திருக்கு. நல்ல வறண்ட ஒரு சூழல் இருக்கனால அதிகப்படியான உப்பு விளைச்சல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ உப்பு இருந்ததுனால அதோட விலையும் வந்து வீழ்ச்சியாக இருக்குது. விலை வீழ்ச்சி காரணமாக அது ஒரு விலை ஏற்றத்திற்காக அந்த வியாபாரிகள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உப்பு அப்படிங்கிறது தாராளமாக நம்ம ஊரில் வந்துருக்கு, அது பல வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்க போகுது. கடல் இருக்க வரைக்கும் உப்பு நமக்கு வந்து கிடைச்சது தான் இருக்க போகுது. அந்த வியாபாரிகளுக்கு அதிகப்படியான ஒரு விளைச்சல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த இன்றைக்கான விலை நிலவரங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,976 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,415 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,086 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,07,320 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.
6: Mm-hmm.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பு பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, நேற்று இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க 3வது T20 போட்டி. ஏற்கனவே நடந்த 2 T20 போட்டிகளில் முதல் போட்டி மலையாள ரத்து செய்யப்பட்டது. 2வது போட்டி வந்து நம்மளோட இங்கிலாந்து அணி வந்து ஒரு வெற்றி வந்து பெற்றாங்க. அடுத்ததாக 3வது போட்டி அப்படிங்கிறத வந்து பார்க்கும் பொழுது அதுவும் வந்து நடந்தது. நம்மளுடைய இங்கிலாந்து மற்றும் இந்தியா இரண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க. இதில் வந்து எப்படி நடந்தது, என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது,

இந்த போட்டியிலையும் இங்கிலாந்து ஒரு அபாரமான ஒரு வெற்றியை வந்து பதிச்சிருக்காங்க. நம்மளுடைய இங்கிலாந்து அணி அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிச்சிருக்காங்க. மொத்தமாக முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி 201 ரன் வந்து அடிக்க, அது திருப்பி வந்து பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி வந்து 76 ரன்கள்லேயே வந்து ஆல் அவுட் வந்துடுறாங்க. இது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இந்திய அணி வந்து நம்ம T20 ஐபிஎல்ல வந்து அதிகப்படியான பல வீரர்களை வந்து கொண்டு வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா கடைசி T20 தொடர் கூட நம்ம தான் வந்து வின் பண்ணால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்திய அணி அடுத்தடுத்து தோல்விகளுக்குள்ளே வந்து ஆளாகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃபுட்பால் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான அணிகள் தான் ஃபேமஸான அணிகள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இந்த பிரேசில் மற்றும் போர்ச்சுகல் அப்படின்ற இரண்டு அணிகள். உங்களுக்கு ரொனால்டோ அப்படின்ற பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஃபுட்பால் தெரியாட்டால் கூட அவர் பேர் தெரிஞ்சிருக்கு, எங்கேயாச்சும் நம்ம கேட்டிருப்போம். அந்த இரண்டு அணிகளும் வந்து ரவுண்ட் 16 அப்படின்ற அந்த போட்டி தொடர்லேருந்து வெளியேறிட்டாங்க, தோத்து வந்து வெளியேறிட்டிருக்காங்க. அர்ஜென்டினா அணி நேற்று நடந்த ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்று காலிறுதிக்கு வந்து முன்னேறி போயிருக்காங்க. இப்படி நம்ம இந்தியாவும் வந்து தோத்துருச்சு, அந்த பக்கம் போர்ச்சுகல் தோத்துருச்சு, பிரேசில் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வீரர்கள் வந்து சோகங்களில் வந்து இருந்தாங்க, பல ரசிகர்களும் சோகங்களில் இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விளையாட்டுகளும் எல்லா வீரர்களும் வந்து வெற்றி பெற தான் ஆசைப்படுவாங்க. அதனால் ஜெயிக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்தடுத்த போட்டிகளை பார்த்துட்டு நம்ம நல்லா போயிட்டுருப்போம். இப்படி பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல்நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர், இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷீர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 201 எடுத்தது. பில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டம் இழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 76 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், ரீசனபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
4: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தெங்காசி.
6: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
7: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
6: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
8: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜனா இணைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
3: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
2: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கோம்.
3: எல்லாரும் சூப்பரா இருக்கணும் கடலோ சேஃபம் சார் சொல்லிட்டு உள்ள போயிடலாமா?
2: போயிடலாண்ணே.
3: காலை நிலவரப்பிராரம் கரலோ சிப்பம் பிராரம் இந்த விலை நிலவரம் மக்கள் நிலவரம் வந்து ஒவ்வொரு நாளும் 5:30 ஸ்டார்ட் ஆகுது. 8:00 முடிஞ்சிடும். இந்த டயத்துக்குள்ளே வந்து எல்லா வெரைட்டியான மீன்களை வாங்கணும்னு மக்கள் மத்தியில சொல்லிட்டு உள்ளக்குள்ள போலாம். இன்னைக்கு நண்டு 450 ரூபா, 550 ரூபா, ஏன் 600 ரூபா ரேட் வரை கூட போச்சு. சால மீன் இன்னைக்கு சூட மீன் சொல்றது, சால கூட வரல, சூட மீன் சொல்றதுதான் வந்துச்சு. வடக்கு போயிட்டு வந்த வள்ளங்கள்ல 150-160-70 ரூபா வித்துருக்கு. இந்த மாதிரி விக்கிறது இல்ல, லாஞ்சிகள் போறதுனால அந்த மீன்கள் அவ்வளவு ரேட்டு போயிருக்கு. விலைகள் கொஞ்சம் கடுமையான ஏற்றா நகர மீன்லாம் 350-370 ரூபா வித்துருக்கு. அதே மாதிரி வந்து அந்த வாக்கியத்தாலையும் சொல்லுவோம், அந்த கத்தாழ மீன் வந்து 150 ரூபா ரேஞ்சுக்கு போயிருக்கு.

0: கொஞ்சம் பிரெஷ்ஷா உள்ள மீன். அதே மாதிரி பால மீன் வந்துச்சு, பால மீன் வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் வச்சிருக்கு. அடுத்து அவிழி மீன் எல்லாம் வந்துகிட்டு 200-250 ரூபா வித்துருக்கு. அதே மாதிரி 100 ரூபாய்க்கு ஒரு மீன் வித்துருக்கு. அப்புறம் இந்த கூட்டு மீன் ஓரா மீன் எல்லாம் வந்துகிட்டு வரி ஓரான்னு சொல்லுவான், நல்ல பரும் ஓரா, நல்ல உயிரோட அந்த கூட்டு மீன், இதெல்லாம் 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கும் வித்துருக்கு. சைஸ் பாதியா 220 ரூபா ரேஞ்சில் வித்துருக்கு. அடுத்து நம்ம சொல்ல போற மீன் என்னன்னா விலைமீன் ஐட்டம். விலைமீன் வந்து விலைமீன் இந்த அப்புறம் செங்கனி இந்த மாதிரி மீன் எல்லாம் கலந்து போடுவாங்க. 250 ரூபா 300 ரூபா ரேஞ்சில கொஞ்சம் பொடித்தரம்தான். அந்த அளவுக்கு மீன்கள்லாம் வந்து கொஞ்சம் விலைகள் கூடத்தான். ஏன்னா வள்ளங்கள் போகாதனால இன்னைக்குத்தான் போறதாக ஒரு நியூஸ் இருக்கு. இன்னைக்கு நிலவரம் இப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் போல இந்த நரம்புலையில போயிட்டு வந்ததுல காரா மீன் வரும், அதுவே 150 ரூபா, எப்பவும் 100 ரூபாய்க்கு 150 ரூபா 160 ரூபா ரேஞ்சில வித்துருக்கு. அடுத்தாப்புல சொல்ல போனோம்னா கரைச்சீலான்னு சொல்லுவோம், அதாவது வந்து அரை கிலோவுக்கு கீழ்பட்ட சீலாவே வந்து 500 ரூபா ரேஞ்சில வித்துருக்கு. இது நம்ம ஏலக்கடை பகுதியில் உள்ள ரேட்டு மட்டுமே வந்து சொல்லி நிறைவு செய்வோம் இன்னைக்கு.
1: ஓகே, நன்றி தகவலுக்கு.
0: நன்றியா.
1: நம்ம கேப்டன் ராஜனை நம்ம கூட இணைஞ்சு இன்றைக்கு எப்படி இருக்கு கடற்கரை அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சாங்க. எனக்கு ஒரு நன்றிகள். இப்ப எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம் பேரு நிலச்சிருக்க, எக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாயில் வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவுப்பதில் இப்போ நேரம் வந்து ஒரு 8:40 தாண்டிடுச்சு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊரில் வந்து இந்த மின் தடை, மின்சார நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து செய்யப்படும். அதனால் இன்னும் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஷட்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய வேலைகள், மின்சாரம் சார்ந்த வேலைகளை வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், எதுவும் வந்து மறந்துடாமல் மின்சாரம் சார்ந்த சார்ஜ் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரியான உருளைகள், மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறது, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு, இல்லைனா அரைக்கணும் துவைக்கணும் அப்படின்னா இருந்தால் பார்த்து வச்சுருங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிவிச்சுட்டு, கரண்ட் இல்லாதனால நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு. நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நேரம் கேட்டு நினைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடலூர் எஃப்எம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே. Thank you.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்

0: இங்கிலாந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும், அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளை நிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள் சொல்வது உங்கள் தங்கம். இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து நிறையா விசேஷங்கள் வாழ்த்துக்களோடு இருக்கும். வாங்க கால் பண்ணுங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் அண்ணா.
2: ஐயா வணக்கம். நான் ராமேஸ்வரம் ஜெய் பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
2: ஐயா என்னுடைய நண்பன் சண்முகவேல் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்.
1: சரி,
2: வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டு நல்ல பாட்டா, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அந்த பாட்டை போடலாமா?
1: ஆஹா, அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி.
2: ஆ நன்றி. நேரடி நிகழ்ச்சி நடக்குதா இல்ல எப்படி?
1: நேரடியா தாங்க போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்லுங்க உங்க நண்பருக்கு.
2: என்னுடைய நண்பர் சண்முகவேல் அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பா வாழ்த்துக்கள். அன்பா
1: கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், ஜெய்கணேஷ் அவங்க சார்பாகவும், சண்முகவேல் அவங்க நண்பருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சுந்தரராஜன் சுசீலாமா வாய்ஸில், அன்பே வா படத்துல இருந்து, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.
2: நன்றி சார். நன்றி சார்.
1: அடுத்து சஞ்சய் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடல் ஓசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாண்டியன் படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்னு நினைக்கிறேன் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. நம்பிக்கை என்ற பூ வந்து நம்மளுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நம்பிக்கையோடு அந்த செடிகளை நம்ம சிறப்பாக வளர்த்தோம்னா நம்ம அதில் பூக்கிற ஒவ்வொரு பூவுமே நம்மளுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து வாழ்த்துக்களோடு தயாராக வாங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4க்கு தாங்க.

0: உள்ளது பாம்பன் பேக்ஸ், கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750627773.
1: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வள்ளூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்தா அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாயம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: மக்களுக்கான நிகழ்ச்சி நம்ம வாழ்த்து நிகழ்ச்சி தான் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அதாவது நிறையா மிருகங்கள், விலங்குகள், பறவைகள் இப்படி வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம கரடியை பற்றி பார்ப்போம். கரடி கரடினா வந்து ஒரு 8 வகை கரடி இருக்குது. இதுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகம், ஆனால் மரம் ஏற பழகிக்கிறோம். அது சாப்பாடுகள்லாம் நம்மளை மாதிரியே சாப்பிட பழகிக்கிறோம். அதில் வந்து 8 வகை கரடியில் வந்து சூரிய கரடி அப்படின்னு ஒரு கரடி இருக்குது. அந்த கரடி வந்து மிக சின்ன கரடி. இன்னொன்று பாண்டா கரடி. இந்த பாண்டா கரடி வந்து இந்த குளிர்காலத்தில் நம்மளெல்லாம் ரொம்ப சிரமப்படுவோம், நம்மளை போத்திக்கிடுவோம். மறுக வந்து ஏதாச்சும் ஒரு கூலை காய்கறி எல்லாமே நம்ம வந்து ஒரு சிறப்பாக வந்து இருந்துக்குருவோம். ஆனால் இந்த கரடி என்ன செய்யும், அதுக்குன்னுமே அந்த உடம்பு வந்து ஒரு அந்த பாண்டா கரடிக்கு குளிர்காலத்தில் வந்து தாங்கிறது மாதிரியே ஒரு உடம்பு இருக்குமா, குளிர தாங்கிறது மாதிரி. இன்னும் ஒரு கரடி இருக்குது, அந்த கரடி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதுக்கு பேர் வந்து சூரிய கரடி, பாண்டா கரடி. இன்னொரு கரடி என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவக்கரடி. துருவக்கரடின்னு வந்து ஒரு கரடி இருக்கும், அந்த கரடியும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குமா. ஆனால் இது வந்து பல மாதங்களாக இந்த குளிர் மாதத்துகளை பெரும்பாலும் வெளியில் பார்க்க முடியுமா, ஆதான். ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு குகையை தேடி அந்த குகைக்குள்ள படுத்துக்கிறோமா. இந்த கரடி பேரை வந்து மறந்துட்டேன். இப்படி 8 வகை கரடி இருக்குது, எல்லாமே நம்மளால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது அல்லவா. அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபட்டண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, பாசமலர்கள் படத்திலிருந்து வாராயோ தோழி வாராயா அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மைக் செட் வச்சுருப்பாங்க, அப்போ வந்து குழாக தான் கட்டியிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அதாவது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து ஒரு கல்யாணம் நடந்தாலும் குழாயை கட்டி வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பாட்டுகளை போட ஆரம்பிச்சிருவாங்க. நிறையா பாடல்கள் ஓடிக்கிருக்கும். ஆனால் அந்த கல்யாண மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக நல்லா டிஎம் சுந்தரராஜன் சுசீலா வாய்ஸில் சிறப்பாக அந்த அந்த நிறையா கல்யாண பாடல்கள்னு நிறையா பாடல் இருக்குது. அதில் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பாடல். இது வந்து எந்த வீட்லேயுமே ஓடாமல் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தான் மகாள் ஆயிடுச்சு, அப்போனா வந்து கல்யாணத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக அந்த பாடலை போட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே அந்த பாடல்களை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலம். அப்போ அந்த காலத்துக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்துச்சு. இப்போ தான் நம்மளுக்கு நிறையா இன்டர்நெட்டு, இமெயிலு, செல்லு, ஃபோனு நிறையா வந்திருக்கிறதுனால சிறப்பாக வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு மகால் வச்சு சிறப்பாக கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துகளில் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அல்லவா. அடுத்து வந்து அகல்யா, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவள் வருவாளா, அந்த படத்திலிருந்து ருக்கு ருக்கு ருக்குமணி அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து சரோனி, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு குரு திசியன், அந்த படத்திலேருந்து வாபா வஞ்சியில மானை அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும்
4: பார்க்கணும். அது நீ கவலைப்பட.
3: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ காலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி என்ன எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, கடலோசையில் பணிபுரியும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, பலைப்பாண்டியா படத்திலிருந்து ஒரு லகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து எஸ்தர் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு நினைவு சின்னம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, இதோட நிறைய பேர் எஸ்எம்எஸ் மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கீங்க. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிவாசினி வர்றாங்க, அதில் சொல்லுங்க அழகான தலைப்பில் பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வர டாப்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சோறுதுன்னு நாளாச்சு, நல்ல சோறுதுன்னு.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. வெளிநாடுகள், ஏன் குறிப்பா வெளியூர்களுக்கு வேலை விஷயமாவோ இல்ல படிப்பு சார்ந்தோ போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வீட்டுல உள்ளதோ இல்ல நம்ம ஊர்ல உள்ளதையோ கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த அவ்வளோ நாள் பிறந்து வளர்ந்த நம்மளுடைய சொந்த ஊர். ஏன் அவ்வளோ நாள் ஊருக்குள்ள சுத்த யூஸ் பண்ணிட்டு இருந்த பைக்கு இப்படின்னு இருந்தாலும் வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனாலேயே வெளிநாடுகளில் உள்ளவங்க மேக்சிமம் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த வெளி சாப்பாடு கடை சாப்பாடுலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வெளி ஊர்களுக்கு போகிறவங்களோட நிலைமை நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அங்கே போய் தான் வேலையே தேடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பலருமே இந்த சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஊருக்கெலாம் போகும்போது எதுக்கு சாப்பாடுலாம், ஒரு டீயும் பிஸ்கட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் காலை சாப்பாடா

அதுதான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பேச்சுலரா இருக்காங்க அப்படின்னா சொல்லவே தேவை கிடையாது. அவங்க முக்காவாசி கால சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம பிஜிலேயோ இல்லை ஹாஸ்டல்லையோ தங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சாப்பாடு நிறைய இடங்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஸோ அது காலி ஆகுறதுக்குள்ள போனாதான் அன்னைக்கான சாப்பாடே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்போம். அதுவரை வீட்டில் வந்து நான் அப்படி இருந்தாதான் சாப்பிடுவேன் இப்படி இருந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டுலாம் இருந்தது போக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பேரும் வந்திருப்போம். ஸோ அப்போதான் நமக்குமே புரியும் வீட்டு சாப்பாடோட அருமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எப்படா இந்த ரெண்டு நாள் லீவ் வரும் அப்படின்னு வெளி ஊர்ல உள்ளவங்களும் வெளி நாடுகளில் உள்ளவங்க எப்போ வந்து ஒரு பல்கா லீவ் போட்டு வீட்டுக்கு போய் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெளியூர் இல்லை வெளி நாடுகளுக்கு போன போது உங்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு கிடைக்காம சிரமப்பட்ட அனுபவம் இருக்குதா? இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து சமாளிச்சிங்க இல்லை என்ன செஞ்சீங்க அப்படின்றதையும், அதே சமயத்தில் வீட்டு சாப்பாடுக்கு ஈடு இணையாக இந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் எப்போ வந்து உணர்ந்தீங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இருக்க போகுது. இதில் உங்களுடைய அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. கண்டிப்பாக நிறைய வெளிநாடுகளுக்கு போன நபர்களுக்கு இந்த ஒரு சிரமம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையுமே நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 10:14. ஹோட்டலை விட வீட்டு சாப்பாடு தான் பெஸ்ட்டு. பொதுவாகவே ஹோட்டல் சாப்பாடை விட வீட்டு சாப்பாடு தான் நல்லது அப்படின்னு நிறைய பேருக்குமே தெரியும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல் சாப்பாடுகளையுமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த வித்தியாசம் அப்படின்றது எதனால வருது? அவங்களுமே நம்மளை மாதிரி தானே சமைக்கிறாங்க. ஸோ அதில் என்ன வித்தியாசம் வரப்போகுது அப்படின்றத பற்றி நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பாடு ஒரு நபருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம பலருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த சாப்பாடோட முக்கியத்துவம் தெரியாமலே இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான தகவலை கொடுக்க வந்திருக்காங்க அமளி அவங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன விஷயம் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சாப்பாடு அப்படிங்கிறது வெறும் பசிதிக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு உணர்வு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா? ஏன் இதை இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறோம்னு சொல்றேன், கேளுங்க. நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிற அந்த ஒரு வாய் சோறு, அது வெறும் சோறு மட்டும் இல்லைங்க, அதில் கொட்டி கிடக்கிற அன்பு, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சூடாக ஒரு தட்டு சோறு முன்னாடி வந்து நிற்கும்போது அந்த நிமிஷம் நம்ம களைப்பு எல்லாமே பறந்து போகும்ல, அதுதான் சாப்பாட்டோட மேஜிக். ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு ஞாபகத்தை சுமந்துட்டு வரும். சின்ன வயசுல ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் அம்மா வச்சு கொடுத்த அந்த சப்பாத்தி, நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்ட அந்த புளிச்சோறு, திருவிழா காலத்தில் நம்ம தேடி தேடி போய் அலைஞ்ச இனிப்பு பலகாரம் நம்ம மனசில் எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. இதுதான் நம்மளை நம்ம ஊரோட இணைச்சி வச்சிருக்கு. ஆரோக்கியமான உணவுங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம். வெளியூர்களில் இருக்கும்போது நமக்கு பிடிச்ச உணவு ஊர் ருசி கிடைக்காம தவிக்கிற அந்த ஏக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் வீட்டு சாப்பாட்டோட அருமையை நாம் புரிஞ்சுக்கிற தருணம். அந்த நேரத்தில் இதுக்கு ஈடு எதுவுமே இல்லைப்பான்னு தோணுற அந்த உணர்வு தான் சாப்பாட்டுக்கு நமக்கு இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை காட்டுது. சாப்பாடுங்கிறது நம்ம கலாச்சாரம், நம்ம அடையாளம், அதுக்கு மேலே நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க மேலே வச்சிருக்கிற அக்கறை. உணவு, உடை, உறைவிடம், இந்த மூணுமே நமக்கு அத்தியாவசியமான தேவை தான். இதில் ஃபஸ்ட்டு உணவு. மனுஷனுக்கு மட்டுமில்ல, வாயில்லா ஜீவங்கள் எல்லாத்துக்குமே உணவு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதனால தான் சாப்பாட்டோட முக்கியத்துவத்தை உணர்த்துற வகையில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 16 உலக உணவு தினமாக கொண்டாடப்படுது. 1979 ஐக்கிய நாடுகள் சபையில் உணவு அப்புறம் வேளாண் அமைப்பின் மூலம் இந்த தினம் அறிவிக்கப்படுது. இந்த நாளில் 150 மேலான நாடுகள் உலக உணவு தினத்தை கொண்டாடுறாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உலக உணவு தினமே கொண்டாடப்படுது. சாப்பாடு பற்றின பிரச்சனைகள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, உலக அளவில் வறுமையை ஒழிக்கிறது இதோட மிக முக்கியமான நோக்கம். உணவு பஞ்சமும் பொருட்களோட விலை அதிகரிப்பும் பல நாடுகளில் ஆட்சியவே கவுத்திருக்கு. அதனால தான் பாரதி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட உணவு இல்லாமல் வெளியூரில் கஷ்டப்பட்ட அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அந்த நேரத்தில் நீங்கள் தேடி அலைஞ்ச அந்த ருசி எது? கால் பண்ணுங்க 709-4-3-99-99. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. இது கடலோசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: என்னதான் வகை வகையாக நமக்கு வந்து ஹோட்டலில் வச்சு சாப்பிட்டாலும் நிறையா பேருடைய இல்லை முக்காவாசியான பேருடைய தேர்வு என்னமோ இந்த வீட்டு சாப்பாடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. அதாவது என்ன வித்தியாசம் ரெண்டத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரியான சாப்பாடு தானே பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தோணலாம். அதை பற்றி நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா உயிர் வாழ்கிறதுக்காக தான் சாப்பிடணுமே தவிர சாப்பிட்றதுக்காக உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியுமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி நான் வந்து சாப்பிட்ற வீட்டுல சமைக்கிற சமையல்ல டேஸ்ட் கம்மியா இருந்தாலும் எந்த விதமான கலப்படம் அப்படின்றது இருக்காது. கம்மியான நபர்களுக்கு சமைக்கிறது அப்படின்றதுனாலே ரொம்பவே தரமானதா இருக்கும். இதே சில ஹோட்டல்ல சமைக்கிற சாப்பாடுகள்ல அந்த ஆர்டிபிஷியல் கலர் இருக்கட்டும் இல்ல டேஸ்டுக்காக சேர்க்கப்படுற பொருட்கள் இருக்கிறதுனால உடலுக்குமே கொஞ்சம் கெழுதி தரக்கூடிய விஷயங்களுமே இருக்குது. சோ வேலைக்காக வெளியூர்ல தங்கி இருக்கிறவங்களுடைய ஒரு பிரதான சாப்பாடாவே இருக்கிறது இந்த ஹோட்டல் சாப்பாடு தான். இதோட பாதிப்பு வந்து இப்ப தெரியாட்டாலும் வருங்காலத்துல உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்களுமே சொல்றாங்க. இத பத்தி என்ன அப்படின்றத தொடர்ந்து நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்ப களத்துல இருந்து நேயர் ரவி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என் பேர் ரவி, நான் தெற்கோல இருந்து பேசுறேன்.
3: ஆனா இப்ப எல்லாருக்குமே ஒரு வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடா இருக்கும். ஆனா எல்லா காலமே நம்ம அப்படி இருக்க முடியாது. வேலைக்காக வெளியூர் போற மாதிரி இருக்கும், இல்ல படிக்கிறக்காக சில பேர் வெளியூர் போவாங்க. அப்படி நீங்க ஏதாச்சும் வெளியூர்களுக்கு வந்து போயிட்டு அந்த ஊர்ல கூடிய சாப்பாடு உங்களுக்கு செட்டே ஆகல, என் வீட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை தரணும் இருக்கா?
4: இருக்கிறேன், இருக்கு தம்பி. ஏன்னா நான் வெளிநாடு போயிருக்கேன், போய் அனுபவித்தே இருக்கேன் அதோட வழிகளை. அதாவது நம்ம வீட்டு சாப்பாடை வந்து எந்த வழியிலையும் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு தேவைக்கு என்ன சமைக்கணுமோ அதை சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஒரு மீனாக இருக்கட்டும், ஒரு கறியாக இருக்கட்டும், எதுனாலும் வாங்கி நம்ம உணவாக சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம். ஆனால் வெளிநாடுன்னு சொன்னால் அது அப்படி கிடையாது. அவங்க கொடுக்குற சாப்பாடை நம்ம சாப்பிடணும். அவங்க என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ, எவ்வளோ மோசமான சாப்பாடாக இருந்தாலும் வேறு வழி இல்லையே வந்துட்டோமே அப்படின்னு சொல்ல சூழ்நிலையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களோட சாப்பாடு வந்து அவ்வளோ பெஸ்ட்டெல்லாம் இருக்காது. எல்லாரும் சாப்பாடுகள் அவங்க கொடுக்குற உணவாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு உணவுன்னு சொல்கிறது கொஞ்சம் மோசமான இதாக தான் இருக்கும். நம்ம நினச்சதை சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வீட்டு சாப்பாடு தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு.
3: உங்கள் வீட்டு சாப்பாடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? இதுதான் இந்த ஒரு சாப்பாடு தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி.
4: மீன் சாப்பாடு தான் தம்பி. நம்ம ஊரில் வந்து என்னென்னா நம்ம கரல் சார்ந்துருக்கோம். நம்ம தொழில் கரத்தொழில் தான், நம்ம கரல் சார்ந்துருக்கோம். அதனால் நம்மளுடைய உணவு மீன் தான். எவ்வளோ தான் வந்து சிக்கன் மட்டன் வந்தாலும் நம்ம சாப்பாடு எனக்கு பெஸ்ட்டாக சாப்பிட்றது மீன் தான். நம்ம வீட்டில் மீன் சாப்பாடு இப்போ பெஸ்ட்டாக வைப்பாங்க. அதனால் அவங்க உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. நம்ம தேவைக்கு இருந்தமோ அதை சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரிக்கு சாப்பாடு நம்ம நாடு சாப்பாடு எங்கேயும் கிடைக்குங்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி.
3: சரி, இதை பார்த்து சொல்லி பாராட்டிருக்கீங்களா அவங்கள? ரொம்ப நல்லா இருக்குமா சாப்பாடு அப்படின்னு
4: சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக தம்பி, அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சொன்னா தான் மறுநாள் நம்மளுக்கு இதோட பெஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பெண்கள்லாவே அவங்கள உயர்த்தி பேசினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த அந்த சொல்கிறோம் அப்படி அப்போ இந்த விட நல்லா பெஸ்ட்டாக சமைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்க சாப்பாடு வந்து எப்பவும் நல்லா தான் இருக்கும். அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம சொன்னோம்னா பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி அவங்க சாப்பாடு எப்போவுமே நான் நல்லா சமைச்சு சொல்லிடுவேன். அதனால அவங்களுமே நம்மளுக்கு பெஸ்ட்டாக சமைச்சு கொடுப்பாங்க.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதே மாதிரி நல்ல சத்தான சாப்பாடாக, ருசியான சாப்பாடாக, வீட்டு சாப்பாடாக சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கள்.
4: ஏதோ பிடிச்ச படத்துலேருந்து ரஜினி படத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டு போடுவீங்க.
3: நல்ல ரஜினி பாடல் கொடுக்கலாம். நன்றி அண்ணா.
4: நன்றி பாடல்.
2: கண்டிப்பாக நம்ம ஊர் அந்த மீன் சாப்பாடை அடிச்சுக்க இடமே இல்லை அப்படின்னு தான் நாமளுமே சொல்லணும். ஏன்னா மற்ற ஊர்களில் ஒரு ஞாயிறு சனி அந்த மாதிரி எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மீன் குழம்புலாம் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா எந்நேரமும் இன்னைக்கு புதன்கிழமை பரவாயில்ல மீன் சாப்பிடுவோம், வியாழனா மீன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் மீன் சாப்பாடு அப்படின்றத தவிர்க்க முடியாத, அதே சமயம் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணா வந்து வெளிநாடு போயிட்டு வந்து அது மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வீட்டு சாப்பாடு அதுதான் பெஸ்ட் அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
5: அன்பு தங்கை நிவாசினிக்கு. வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே.கே. கணேசனம்மா.
2: ஓகேண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குமா இல்ல வீட்டு சாப்பாடு பெஸ்டா?
5: எங்க உணவகமே வீட்டு சமையல் தான்மா.
2: ஓகே, அப்ப வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்.
5: கண்டிப்பா வந்து இப்ப எங்க உணவகத்தை நாடி வராங்க, குடும்பத்தோட வராங்க. அப்படின்னா வீட்டு சாப்பாடு அவங்க வீட்லயே வீட்டு சாப்பாடு கழிக்கிறது இல்ல. காரணம்னா எல்லாமே ரெடிமேடு. மைதாவுல இருந்து மாவுல இருந்து குழம்புல இருந்து எல்லாம் ரெடிமேடு.
2: ஓகே,
5: அதனால இது கொத்தமல்லி மஞ்சத்தூள் மிளகாய் மிளகாத்தூள் இதெல்லாம் வறுத்து அரைச்சி நீங்க வைக்கிறது தான் வீட்டு சமையல். அதை நாங்க செய்யறோம், முறைப்படி செய்யறோம். அந்த காலத்துல பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்.
2: சோ உங்களுக்கு வந்து அது ரெண்டுத்துலயும் எந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது?
5: கண்டிப்பா கிடையாது. வீட்டு எங்க வீட்டுல என்னவோ அதுதான். அப்படின்னா எங்க வீட்டுல கூட அவசர கோலத்துல ஏதாவது கொஞ்சம் முன்னப்பின்ன பண்ணிருவாங்க. இங்க வந்து வாடிக்கையாளர்கள் எங்களை நம்பி வராங்க. அது உண்மையிலே அந்த பேரு பாத்தீங்கன்னா மல்லிகை உணவகம் வீட்டு சமையல் அப்படின்னு சொல்லிதான். அது உயர்தர அசைவம் அந்த சைவம்ங்கிற போர்டு தான் முன்னாடி ரோட்டு மேலே இருக்கும். அந்த போர்டை பார்த்துட்டு ஃபேமிலியோட எல்லாம் கார்ல உள்ள வந்துருவாங்க. மணி 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வரிசையா வர ஆரம்பிச்சுவாங்க. சாப்பிட்ட பின்னாடி இது யாரு இந்த குழம்பெல்லாம் வச்சது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் எங்க மனைவி தாங்க அப்படின்பா. அவர் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாராட்டிட்டு போவாங்க. எங்க பாட்டி கையில எங்க பாட்டி குழம்பு மாதிரி இருக்குது, எங்க அம்மா குழம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு தரமான பொருள் அந்த வீட்டு சமய வீட்டு நம்ம வீட்டுல சாப்பிடற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு போறாங்க.
2: ஓகேண்ணா, இப்ப நீங்க வந்து வெளியூர் இல்ல வெளி நாடுக்கெல்லாம் போயிருக்கீங்களானா? போயிட்டு அங்க வந்து இந்த சாப்பாடு கிடைக்காம நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குதா?
5: வெளி நாடு போகலமா, வெளி ஊரு என்ன வெளி மாநிலம் போயிருந்தேன்.
2: எந்த ஊர்னா?
5: ஆந்திரா போயிருந்தேன், இது கர்நாடகா போயிருந்தேன், கேரளா போயிருந்தேன். இன்னும் சொல்ல போனா தூரமா சொல்லணும்னா டெல்லி
2: போயிருந்தேன்.
5: உண்மையிலே நாங்க ஒரு ஒரு 4-5 நாள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலம் சூழ்நிலை. நம்ம நினைக்கக்குள்ள அங்க சாப்பிடும் போது நினைக்கக்குள்ள நம்ம வீட்டு சாப்பாட்டு தான் நினைக்கணும். நம்ம அந்த மாதிரி இல்லையே, இது இப்படி இருக்க இது ஒண்ணு காரமா இருக்குது அல்லது இந்த ருசி நாக்கு ருசியா இல்லையே எப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 2-4 நாள் அங்க இருக்கக்குள்ள அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
2: சோ அந்த இடத்துல நம்ம ஊர் சாப்பாடுகள் மாதிரி எதுவும் தேடி அலையலையானா நீங்க?
5: நாங்க கண்டிப்பா நாங்க அந்த மாதிரி கிடைச்சதுன்னா சாப்பிடத்தான் முயற்சி பண்ணோம். ஆனா அது மாதிரி கிடைக்கல. 4-5 நாள் ஒரே ஒரு சின்ன ஒரு கடை, அவங்க எங்களை மாதிரியே அவங்க வீட்டு சமையல் மாதிரிதான். அவங்க சின்ன ஒரு ரூம், ஒரு 10-12 ரூம்பு, அந்த ரூம்ல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் சாப்பிட்டோம். அவங்க அநேகமா தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில இருந்து போய் அங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த இட்லி முட்டை பணியாரம் தோசை நம்ம ஊர்ல என்ன செய்யறோமோ அது மாதிரி. அது 4 நாளையில ஒரு 2 நேரம் மட்டும் அங்க காலையிலயும் மதியம் மட்டும் அங்க நாங்க சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, நம்ம ஊரு சாப்பாடு மாதிரி இருந்தது.
2: ஓகே,
5: ஆனா நீங்க சொன்ன மாதிரி மீன் குழம்பு சாப்பிடணும்னா ராமேஸ்வரம் தான் வரணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. இப்ப உங்க வீட்டு சாப்பாடுக்கு ஈடு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு உணர்ந்த தருணம் இருக்குதா?
5: கண்டிப்பா. அது வந்து எப்படின்னா உங்க தாய் சமைச்சு கொடுப்பாங்க. அந்த சோறு பாத்தீங்கன்னா பச்சை நல்லஞ்சோறுன்னு சொல்லுவோம். பச்சை நல்லஞ்சோறும் அந்த கத்திரிக்காய் கருவாடு குழம்பு.
2: ஓகே, அந்த பச்சை நல்லஞ்சோறு அப்படின்னா என்னதுனா
5: அரிசி வேவிக்காம பச்சையவே இடிக்கிறதுமா, பச்சையவே இடிச்சு அப்போ அப்ப வந்து மிஷின் கிடையாது.
2: ஓகே,
5: அப்ப வந்து உரல்ல வந்து உலக்கையில இடிப்பாங்க, அத நெல்ல குத்தி அந்த அதை தவிட்டை பொடிச்சிட்டு அதுல சாப்பாடு செய்வாங்க.
2: ஓகேண்ணா.
5: அப்படி மணக்கம் அந்த பாத்தீங்கன்னா 4 வீடு தள்ளி கூட அந்த சாப்பாடு மனம் வரும். அதே மாதிரி அந்த கருவாடு கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்கன்னு சொன்னா அதுவும் மணக்கம் வாசம், அந்த வாசம் வரும் வெளியே.
2: ஓகே,
5: ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதை விட ஒரு ருசி எதுவும் இல்லை. இப்ப நினைச்சு பாக்கலாம் அது அந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி இப்ப முன்ன உங்களுக்கு அரிசி கிடைக்கிறது இல்ல, எல்லாருமே பாலிஷ் அரிசி தான் வாங்கி சாப்பிடுறோம். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து உடல்ல வலுவிழந்து போச்சு, நெல்லு குத்தி சோறாக்குற அளவுக்கு. அது மட்டும் இல்ல, நேரம் காலமும் இல்ல, நேரம் இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நாம அன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பாக்குறோம். அன்னைக்கு நம்ம தாய் வந்து களி களி அப்புறம் ராகி ராகி தானே, அங்க களின்னு தானே சொல்லுவோம். அந்த களிக்கு வெண்டி தட்டத்துல ஊத்தி அந்த பனவெல்லாம் உடைச்சு அதுல அப்படியே அங்கங்க அப்படியே ஓட்ட போட்டு வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு அப்படியே அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியலமா. இப்ப எனக்கு 62 பிறக்க போகுது. ஆனா எனக்கு இன்னமும் கொஞ்சம் உடம்புல சத்து கருத்து காரணம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறதுனாலதான்.
2: ஓகேண்ணா, இப்ப உங்களுடைய அம்மா சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்னதுண்ணா?
5: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. பச்சை நல்ல ஒரு கத்திரிக்காய் கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்வாங்க.
2: ஓகேண்ணா ஓகேண்ணா.
5: ஆனா இப்ப வந்து நீங்க பச்சை நல்ல ஒரு சாப்பிட்டாங்கன்னாக்க முதுகு வலிக்குது, மூச்சு தப்பு மூச்சை அடைக்குதுன்றாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா உழைப்பு இருந்தது, இன்னைக்கு உழைப்பு குறைஞ்சு போச்சு
2: கண்டிப்பாண்ணா.
5: அதனால எங்க தாய் சா எங்க பாட்டி கையா எங்க பாட்டி கிட்ட கூட நான் களி களி தயிர் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மா தாய் கிட்டே இன்னும் எங்க மனைவி அது அப்படியே காப்பி அடிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒருவர் இருவர் நாங்க சாப்பிட்ட காலம் போய் தினம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கு அது குறைஞ்சபட்சம் நாங்க நல்ல உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு குழம்பு, நல்ல மனமான குழம்பு. எந்த ஒரு பொருளும் அப்படின்னா பேக்கிங் பொருளுங்கிறதே கிடையாதுமா. நம்ம பூராமே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் வறுத்து அரைச்சி அப்புறம் தான் அந்த குழம்பைய வைக்கிறோம்.
2: கண்டிப்பான ஒரு தரமான சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி நான் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
5: பாருமா? நாள்தோறும் நல்லதொரு தலைப்புமா. எப்படின்னா உடல் வலுவுக்கு என்ன தேவை, நல்ல சாப்பாடு என்ன தேவை, ஊர் சுகாதாரத்தை பாதுகாக்க என்ன தேவைங்கிறதெல்லாம் நம்ம கடல் ஓசை நேசக்கரங்கள்ல வந்து நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு முன்ன வாழ்த்து சொல்லிடுறமா.
2: ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
5: படம் நீதிக்கு பின் பாசம், அதுல அக்கம் பக்கம் பார்க்காத ஆளை கண்டு மிரடாத பாட்டு
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றிமா, நன்றி.
2: சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா வந்து சொன்னதுல நானும் ஒரு புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சை நல்லாஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஸோ அண்ணனுக்கு அது சார்ந்த ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு அடுத்ததா ரவி அவங்க கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நிறைய நம்ம வந்து வெளி ஊர்களுக்கோ இல்ல வெளி நாடுகளுக்கோ போகும்போது அந்த சாப்பாடு கிடைக்காம அந்த சிரமத்துல நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டோம் அப்படின்னா கூட அதை சமாளிச்சிடலாம். நம்ம ஒரு வேலைக்காகவோ இல்ல படிப்பு விஷயத்துக்காகவோ போயிருக்கும் போது அது நிறைய இடங்கள்ல ஐயையோ ஏண்டா வந்தோம், வீட்டு சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறமே அப்படின்ற மாதிரி கூட தோணும். ஸோ அப்படி இருந்தாலும் அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உடம்ப நாம தான் கெடுத்துக்கிறோமோ அப்படின்ற ஃபீல் பண்றதுல நிறைய பேரும்
6: எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை. இதை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத நாமளுமே தொடர்ந்து கேட்டுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம். உனக்கு என்னோட தகவல் சொல்லுறேன்.
6: வணக்கம் அக்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, இது நீங்க வந்து இப்ப வெளி ஊரு இல்ல வெளி நாடு இந்த மாதிர மக்களுக்கு தெளிவான ஒரு கருத்து. இன்னைக்கெல்லாம் அது நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு.
5: கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றி.
6: தாய்மார்களை வந்து நினைவு கூடுற மாதிரி அது ஒரு நேரம் பேரனை கொண்டு போய் ஏழு நாள் தங்கிட்ட மாதிரி.
5: ஓகேக்கா.
6: அப்ப ரொம்ப வேதனைப்பட்டோம். சாப்பாடு மதுரையில நம்ம சாம்பார் ஓயாம சாம்பார் நல்லா இருந்தாலே அது ஏழு நாள் நம்ம சாப்பிட முடியல.
5: ஓகே, ஹாஸ்பிடல் காக்கா.
6: ஆமா, அப்போ அந்த நினைவுகள் வர ஆத்தாடி வீட்டுல நம்ம மீன வந்து சாயட்டுங்களா உட்கார்ந்துருப்போம் தன் கொடியெல்லாம். மூணு மாசம் வந்து அங்க இருப்போம். அப்போ வந்து 2010
5: ஓகே.
6: ஆமா, அதான் கடைசி. அதுக்கப்புறம் பெரிய தொழில் ஆயிட்டு போகல. அது மூணு மாசம் நம்ம தங்கி இருப்போம். அப்ப வந்து மீன் வந்து சாகட்டும்னு உட்கார்ந்துருப்போம் நாங்கெல்லாம் உயிரோட கரவடையில வாங்கி போட்டு. தேங்காய் விட மாட்டோம், வெள்ளை போடு வெங்காயம் தக்காளி போட அந்த குழம்பு தனி டேஸ்டா இருக்கும்.
5: அப்படியே
6: சாப்பிட்டதுனால நீ தெம்பா இருக்கும் போது யோசிக்க வேண்டி இருக்கு. இன்னொன்னு என்னன்னு மறக்க முடியாது. ஒரு கடவுன்னு சொல்றது 90 படி. அப்ப நெல்ல கொண்டு கொண்டு வந்து நாங்களா குச்சி அரிசி ஆக்கி நைட் அரிசி ஆக்கிடுவோம். காலை 8 சமைப்போம், பாதி வந்து மாவாக்குவோம். அந்த அதெல்லாம் இப்ப இல்லம்மா, அதெல்லாம் நினைக்கவே முடியாது. தவிடுன்னு ஒண்ணு எடுப்போம் அதுல.
5: ஓகேக்கா, அது எப்படி எடுப்பீங்க?
6: அது எப்படின்னா நெல்ல விட்டுட்டு உள்ள வந்து கருப்பா இருக்கும் அந்த அரிசி. அது லேசா தண்ணி தெளிச்சு குத்த குத்த குத்த குத்த அதை எங்க அப்பத்தான் என்ன செய்வா தவிட எடுத்து உருட்டி தருவாங்க.
5: ஓகே, அதை என்ன பண்ணுவீங்கக்கா?
6: அது கருப்பட்டி விட்டு அப்பவே சாப்பிட்டுருவோம். நாங்க ஆளு கொஞ்சம் தான் கிடைக்கும் அதுல. அது நாங்க கேப்போம் என்ன பத்தா இது தரேன் சாப்பிடு நல்லது உடலுக்கு. அது வந்து அவங்க சொல்லும் போது நாங்க ஏழமா நினைச்சா இப்ப அதெல்லாம் கிடைக்காதுப்பா.
5: ஓகே, அப்படின்னா வீட்டு சாப்பாடுதான் பெஸ்ட் உங்களுக்கும்.
6: உண்மையிலேயே இப்பவும் சரி எப்பவும் சரி எங்கதான் இங்க போங்க. நம்ம ராமேஸ்வரத்து தீவுக்குள்ள உள்ள உணவு மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஏன்னு கேட்டா நம்ம ஊர் மீன் வந்து எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு.
5: கண்டிப்பாக்கு, அது உண்மைதான். இப்ப வீட்டு சாப்பாடுக்கு ஈடு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு உணர்ந்த சம்பவம் இல்ல தருணம் எதுக்கா?
6: அது எது என்ன காரணம்னா அதான் சொல்றேன்ல. இப்படி ஒரு இடம் ஒரு நேரம் வேளாங்கண்ணி கூட்டு போயிட்டு இலை கடைசி வரும்போதுல.
5: ஓகே,
6: அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாணம் மீன் வேளாங்கண்ணில ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு ஓடுது. நானா வாங்கி கொடுத்துட்டு அந்த புள்ள சாப்பிடவே மாட்டுக்கு ஒழுங்கா. நானும் கையில ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, எப்படி இந்த பிள்ளைய பாக்குறது அப்படின்ட்டு போய் என்ன அவர் என்ன ஒரு கிலோ கேஸ் 100 ரூபாய்க்கு தந்தாரு.
5: ஓகேக்கா,
6: எப்படின்னா அவர் 10 கிலோ தர்றாரு, 1 கிலோ குறைஞ்சா 100 ரூபா கொடுத்துருவோம் நம்ம. அப்ப என்ன ஒண்ணு 100 ரூபாய் கொடுத்து பாத்திரம் கொண்ட எல்லாம் சக்கா போகணும் வாடகைக்கு வாங்கி அங்க அந்த ரூமுக்காரர் வந்து என்ன ஒண்ணாரு நிக்கிற டேபிள் மாதிரி ஒன்னு கொடுத்தாரு 2019.
5: ஓகே,
6: நான் என்னோட மலமரன் சமைச்சு கூலி வாங்கி மரபோட்டு கொடுத்து ஒடியும் ஜெயிச்சு பாரிய குழம்பு வச்சேன் பாரிய வரட்டேன், இங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரே சிரிப்பு, இங்க வந்து புத்திய விட மாட்டேச்சு அப்படின்னு. இல்ல அது வந்து பிள்ளைக்கார புள்ள சாப்பிட மாட்டேது பால் கொடுக்கணும், அதனால நம்மளை விட அது மறுபடியும் நமக்கு முக்கியம். ஏன்னா பொம்பளை பிள்ளைல
5: வெளியூர் போனாலுமே வீட்டு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அங்கேயுமே சமைச்சு
6: சாப்பிட்டுருக்கீங்க.
5: ரொம்ப நன்றிக்கா, உங்களுடைய அனுபவங்கள் கேக்குறதுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: மாயபஜார் படம் பாட்டு வந்து கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்
5: அனுபவங்கள்ல இருந்தே தெரியுது வீட்டு சாப்பாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம்.

வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு ஜோறு, கல்யாண சமையல்.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நாம் நிறைய நேரங்களில் வெளியூர் இல்லை வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் எல்லாருக்குமே அந்த வீட்டு சாப்பாடு கிடைக்காம நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடையும் இல்லை நம்மளே சமைச்சு வந்து அங்கே சாப்பிட்டாலுமே இல்லை என் அம்மா வைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி சிரமப்பட்ட அனுபவம் இருக்குதா? அது மட்டும் கிடையாது, வீட்டு சாப்பாடுக்கு ஈடு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்த ஒரு சம்பவம் இல்லைன்னா தருணம் எது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியில் நாமளுமே தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். நேரம் சரியாக 11:05 கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானிவாஷினி. அடுத்ததா ஒரு விஷயம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க, என்ன அப்படின்னா இந்த ஹோட்டல் சாப்பாடுமே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் பண்றாங்க. இருந்தாலும் ஏன் வீட்டு சாப்பாடு பெஸ்ட்டு இல்லை அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் சமைக்கும் போது ஒவ்வொரு நாளுமே டேஸ்ட்டு வேற வேற மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு நாள் வந்து காரம் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் புளிப்பு கூட இருக்கும், இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வித்தியாசப்படும். ஆனால் தினம் தினம் கரெக்டான அளவில் நம்ம வந்து இந்த மிளகாய் புளி மசாலா பொருட்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எடுக்கிற பொருளோட அளவு அப்படின்றது ஏறக்குறைய அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்க டேஸ்ட்டில் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக தேவையா? அதனால தான் வீட்டு சாப்பாடு அப்படின்றத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நிபுணர்களுமே சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணம்தான் நம்மளுடைய வீட்டு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நானுமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது டேஸ்ட் அப்படின்றது மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்களுமே சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஹோட்டல்களில் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. ஏன்னா தினமும் இவ்வளோ பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கணக்கு போட்டு பண்ணுறதுனால எப்போவுமே பொருளோட அளவு அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனால் டேஸ்ட்டும் சரி சேர்க்குற கலர்ஸும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. இன்னைக்காவது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம், ஆனால் தினமும் ஒருவேளை ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்க வேணாம். அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஹோட்டலை வந்து மாற்றுறது நல்லது. இந்த ஒரு கடையில் இன்னைக்கு சாப்பிட்டோமா நாளைக்கு அங்கிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டை வந்து மாற்றிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிபுணர்களுமே சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து களத்திலேருந்து நீ சுபா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வெளிநாட்டுலதான்
4: சமைக்கவே தெரியாம போயாச்சு. அப்புறம் நம்ம ஊரு வெஜிடபிள்ஸ் மசாலாஸ்லாம் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம என்ன செஞ்சாலுமே நல்லாவே இருக்காது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே எங்கெங்கே நம்மளோட சாப்பாடு நம்ம திங்ஸ் மசாலாலாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்துச்சு.
3: நீ எந்த ஊரில் இருந்தீங்க?
4: நான் சவுதி அரேபியாவில் ஜித்தான்ற ஒரு இடத்துல இருந்தேன்.
3: இப்போ உங்கள் வீட்டு சாப்பாடில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா எதை சொல்லுவீங்க? நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கட்டாயமாக சாப்பிடணும் அம்மா கையில் வச்சு அப்படிங்க
4: எங்க அம்மா செய்யறதுனா எனக்கு முட்டை குழம்பு பிடிக்கும், அதுக்கப்புறம் கனவா கிரேவி பண்ணுவாங்க அது பிடிக்கும்.
3: எல்லாருமே அவங்களோட கட்டளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
4: நெஞ்சமே நெஞ்சமே போடுங்க. நன்றி. தேங்க்யூ.
2: சுபா அவங்க தான் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாருடைய ஃபேவரேட்டாகவுமே கண்டிப்பாக இந்த வீட்டு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. அதுலேயும் நிறைய பேருக்கு அசைவ உணவுகள் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நேயர்கள் பேசினதுலேருந்து நானுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கூட இன்னொரு ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் இல்லை அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: நான் பிரவீனா பேசுறேன், ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து.
2: சொல்லுங்க, எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு சகோதரி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன்க்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுடைய அம்மா சமைக்கிறதுல எந்த ஒரு சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
5: அம்மா சமைக்கிறதுல வந்து மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அது எந்த மீனா இருந்தாலும் அம்மா நல்லா இருப்பாங்க மீன் குழம்பு.
2: ஓகே,
5: நம்ம ஏரியால சூள மீன் அதிகமா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுதான் வாங்குவாங்க அதிகமா. அது ரொம்ப நல்லா இருக்கும் கரவுல சூடு அப்படின்னா. அப்புறம் போன வருஷம் வந்து வெளியூர் போயிருந்தது, வெளி மாநிலம் போயிருந்தோம், டெல்லி, அப்புறம் வந்து சிம்லா மணாலி அப்படின்னு போயிருந்தோம்.
2: சூப்பர்.
5: சாப்பாடு ஒண்ணு நம்ம ஊரு மாதிரி எதுவுமே அங்க இல்ல, வெறும் சப்பாத்தி, அப்புறம் வந்து பட்டர், அந்த பன்னீர், பன்னீர் அதை வச்சுதான் அதிகமா அது ஒன்றாங்க. காரமும் புளிக்கோ எதுக்கு வேலையே இல்ல அங்க வந்து, வெறும் சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி. ஒரு பத்து நாள் போட்டிருந்தோம் டூர் வந்து, நாங்க மொத்தம் 15 பேர் எங்க குடும்பமே போயிருந்தோம். நாட்டு செத்து போச்சு. சிம்லால போய் சாப்பிட்டா அங்கேயும் ஒன்னும் சைக்கல, வெறும் சப்பாத்தி இல்ல பன்னீர் மசாலா அப்படி அதுதான் வச்சாங்க.
2: ஓகே, சிரமமா இருந்துச்சு அந்த ஒரு சமயத்துல. ஏன்னா குழந்தைங்க இருந்திருப்பாங்க, பெரியவங்க இருந்திருப்பாங்க.
5: பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா, நம்ம ஊர் அவியரிசி மாதிரி பிரியாணி வந்து பிரியாணி மாதிரி இல்ல, பிரியாணி ஸ்மெல் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு சமைச்சு எல்லாமே முக்கால் பகுதியோட வேகல, அவியரிசி மாதிரி எது வந்து அரை வேக்காடுல வச்சு அவங்களுக்கு வயிற்றுக்கும் சரியில்லாம ஆயிடுச்சு எங்க அத்தைக்கு. பப்புச்சோம் பொழுது நான் அங்கிட்டு சிம்லா போனா அங்க அதுக்கு மேல எல்லாமே சப்பாத்தி சப்பாத்தி தேடி தேடி அடைஞ்சோம் சாப்பாடுக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒண்ணு வழங்கல. கடைசியில ஊர் வந்து கோயம்புத்தூர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம்தான், எங்க மாமே வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க இறங்கினதுக்கு அப்புறம் வந்த உடனே ஒரு சோறு ஆக்கி ஒரு ரசம் ஒரு முட்டை ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அது சரியா இருந்துச்சு. நம்ம தேசத்துக்கு வந்தா நம் நாடு நம் தேசம் இல்லையே, நம்ம ஊருக்கு வந்தாதான் நம்ம சாப்பாடு நம்மளுக்கு சுத்தம். அவருள்ள சப்பாத்தி எதுவுமே ஒண்ணுதான், நாக்கு செத்து போச்சு.
2: ஓகே, அங்க வந்து என்ன சாப்பாடு கிடைச்சாலும் வீட்டுல வந்து அந்த ரசம் வச்சு சாப்பிட்டதுல இருந்தா டேஸ்ட் இல்ல.
5: நம்ம ஊர் மாதிரி எங்கேயும் சாப்பாடு, தமிழ்நாடு மாதிரி எங்கேயும் சாப்பாடு இருக்காது. பிரியாணி வாங்கினா நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்ல, அந்த ஸ்மெல்லு அந்த பிளேவர் எதுவுமே இல்ல, அதே வேற டிஃப்ரெண்டா இருந்துச்சு ரொம்ப.
2: ஓகே, வீட்டு சாப்பாடுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடுனா என்னதுக்கா சொல்லுவீங்க?
5: சாம்பார் தான் சொல்லுவேன், சாம்பார் கருவாடு.
2: ஓகே, சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து ரோஜா படத்துல இருந்து எல்லைமலை சாங் போடுங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா, ரொம்ப நன்றி.
5: ரொம்ப நன்றி சகோதரி.
2: நம்ம ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து பிரவீனாக்கா, அவங்க தான் வந்து அவங்களுடைய அனுபவங்களோட சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளேயே சுத்தினாலும் என்னதான் அந்த ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு சாப்பாடு அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பா ஃபேவரேட் தான். ஆனா வீட்டில் சமைக்கிற சாப்பாடுகளுமே எல்லா நேரத்திலையும் ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வீட்டு சாப்பாடு எவ்வளோ ஆரோக்கியமானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கேட்கலாம். ஆனா அது சமைக்கிற முறைகள்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை அடுத்ததா தொடர்ந்து கேளுங்க. இப்ப வந்து நம்ம நேயர்கள் கேட்ட இரண்டு பாடல்களுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:27 நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா. வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
5: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து வெளியூர் இல்ல வெளி மாநிலம் மாவட்டம் இப்படின்னு போயிட்டு உங்களுடைய அந்த வீட்டு சாப்பாடை வந்து மிஸ் பண்ண அனுபவம் இருக்குதா?
6: கண்டிப்பா இருக்குப்பா. ஆப்வியஸ்லி நம்ம ஒர்க்குக்காக பெங்களூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போனோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸ் ஆச்சு அந்த சாப்பாடு எல்லாம் செட் ஆகும் போது. அதாவது எல்லாத்துலயுமே இனிப்பா இருக்கும், அப்புறமா நம்ம வீட்டுல சாப்பிடுற அந்த டேஸ்ட் அப்படிங்கறது வராது. அப்புறமா சூடா சாப்பிட்டாதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில வந்து அந்த மெஸ்ஸு மாதிரியான இடங்கள்ல சாப்பிடும்பொழுது சூடு சாப்பாடு கிடைக்காது. ஒன்னா காரம் ஜாஸ்தியா இருக்கும், இல்லைன்னா உப்பு கம்மியா இருக்கும், அல்லது அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் கொண்டு ரொம்பவே மாறிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பெங்களூருக்கு நான் போகும்பொழுது அடடா வெளி மாநிலத்துல போய் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன எத்த இடம் உங்களுக்கு திதிப்பா இருக்கும், வெள்ளத்தை வேற போட்டுருவான், சாம்பார்ல வெள்ளத்தை எப்படியா போட முடியும். அதுவே காம்பினேஷன் ரொம்ப வியர்டா இருக்கும்ப்பா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பிளஸ் வெண்டைக்காய் பிளஸ் இந்த பாகற்காய் மூணும் போட்டு காய் பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க லைஃப்ல? ஆனா பெங்களூர்ல அப்படி பண்ணுவாங்க.
5: இப்பதானே கேள்விப்படுறோம், இது மூணோட காம்பினேஷன் வந்து எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு.
6: அதுதான் எனக்கு பிடிக்கும்.
5: வீட்டு சாப்பாடுக்கு ஈடு வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த தருணம் எது, வீட்டை தேடி வந்து ஓடி வந்திருக்கீங்களா?
6: ஆப்வியஸ்லிப்பா, இந்த விசேஷ காலங்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது வெளியில நமக்கு சாப்பாடு அப்படிங்கறது வெரைட்டியா கிடைக்கவே கிடைக்காது. உதாரணத்துக்கு பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், அந்த சமயங்கள்ல வீட்டுல தடபுடல 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கறத சமைச்சு வச்சிருப்பாங்க தட்டுல. ஆனா நமக்கு அது கிடைக்கவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு வகையான ஏக்கம் அப்படிங்கறது இருக்கும். அந்த ஏக்கம் அப்படிங்கறது ஏன் நம்ம அதை மாதிரி வச்சுட்டே இருக்கணும், நம்ம வீட்டுக்கு ஓடி வந்து சாப்பிடலாமே அப்படின்ட்டு நான் வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்ட தருணங்கள்லாமும் இருக்குப்பா உண்மையாலுமே.
5: ஓகே. நான் இப்ப உங்களுடைய அம்மா சமைக்கிற சாப்பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா?
6: மோர் குழம்பு, பருப்பு உசிலி பொரியல் அது, அப்புறமா வத்தல் குழம்பு, அப்புறமா வந்து அதற்கு ஏற்றாற் போல ரொம்ப சூப்பரா அவியல் செய்வாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: ஓகே. நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்க பண்ணினீங்கன்னா அப்படின்னு சொல்லிருக்கீங்களா?
6: ஆப்வியஸ்லிப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான சாப்பாடு எல்லாம். நான் சாப்பிட்டிருக்கேன், அம்மா கிட்ட சொல்லாத நாட்களே இல்ல. சில சமயம் ஊர்ல இருந்து கூட சாப்பிட்டியாடா சந்திரசேகர் அப்படின்னு கேட்பாங்க. அம்மா நான் சாப்பிடலம்மா, எனக்கு இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன், அதனால எனக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறையவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
5: ஓகே. நான் ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய சூப்பரான அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் வந்து தெகிடி இந்த திரைப்படம், அதுல இருந்து விண்மீன் அப்படின்னு ஆரம்பிக்கிற சாங் கொடுங்கப்பா.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
6: தேங்க்யூப்பா. பை பை.
5: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பெங்களூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு உணவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அப்படிதான் உங்களுக்கும் தோணிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து வாட்ஸ்அப் வழியா ஒரு நேயர் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: நான் பாமல்ல இருந்து தேவி பேசுறேன். எனக்கு என்னன்னா, ஆனா வெளிய ஊர்கள்ல நிறைய டூர்கள் போயிருந்தேன், ஆனா வெளியூர்கள்ல சாப்பிடுறதே அவ்வளோ எனக்கு உடம்புக்கும் ஒத்துக்கிறாது, அது நல்லாவும் இருக்காது. ஆனா நம்ம வீட்டுல வைக்கிற பழைய சோறு, இந்த ஐர மீன் குழம்பு இருக்கும் பாருங்களேன், இந்த அம்மா வைப்பாங்க பணம் ஐர மீன் குழம்பு வச்சு பழைய சாப்பாடு தருவாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே வந்து வெளியூர்ல போனா அது கிடைக்குமா? இருக்காது. அது மாதிரி நமக்கு அம்மா பருப்பு குருண்டை குழம்புன்னு ஒண்ணு வைப்பாங்க பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தக்காளி சோறு இந்த மாதிரி விதவிதமா அன்பை கலந்து அன்பை கலந்து அவ்வளவு சிறப்பா செய்வாங்க. இந்த நாட்டுக்கோழியெல்லாம் மத்தியானம் அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தாங்க, அடாடா அப்படி இருக்கும் சாப்பிடறதுக்கு. எங்க அம்மா வைக்கிற குழம்பு ஒண்ணு ஒண்ணு அப்படி இருக்கு. அது மாதிரி சாப்பிடவும் சிறப்பாகவும் இருக்கு. மருந்தே உணவு மாதிரி எங்க வீட்டுல அப்படி ஒரு சாப்பாடா இருக்கும். வெளி உலகத்துல என்ன சாப்பாடு இருக்கு அது நல்லாவே இல்லாது உடம்புக்கும் ஒத்துக்கிறாது. நூடுல்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ போடுறாங்க, அதெல்லாம் சரி வராது. அது மாதிரி இப்ப பாருங்களேன், குழந்தைகளே 5 வயசு குழந்தைகளே கண்ணாடி போட்டுக்க தெரியுது. காரணம், உணவு சரியில்லாத உணவுகள். அப்ப உணவு அப்ப இருக்கிற உணவுகள் அப்படி இருக்கும். மீன் குழம்பு வச்சானா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல பூங்காற்றே திரும்பமான ஒரு பாடல் வரும், இந்த முதல் மரியாதையில. அதுல சிவாஜி கணேசனும் ராதாவும் சமைச்சு சாப்பிடுவாங்க பாருங்க. அப்ப சிவாஜி கணேசன் அந்த மீனை உருவி சாப்பிடும் போது அதுல இருக்கிற சுவையே ரொம்ப சுவையா இருக்கும், நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த முதல் மரியாதையில இருந்து திரைப்பட பாட்டு போட்டு விடுங்க, பூங்காற்றே திரும்பமான அந்த பாடல். நன்றி, வணக்கம்.
5: நம்ம தேவி அக்கா சொன்னதுல இருந்தே நிறைய பேருக்கு வந்து இந்த சாப்பாடுலாம் சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்னு கூட இப்பவே தோணிருக்கலாம். ஏன்னா அக்கா சொல்லும் போதே அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஐரமீன் குழம்பா இருக்கட்டும் இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இப்ப வந்து சாப்பிட்டுருக்க மாட்டோம் நம்ம ஊர் சைடு ஐரமீன்லாம். ஸோ அக்கா சொல்லும் போது ஓகே பரவாயில்ல நம்மளும் சாப்பிடணுமே அப்படின்னு வந்து தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் சமைக்கிற சாப்பாடுகளுமே எல்லா நேரத்துலையும் ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா ICMR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புமே எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான கொழுப்பு இல்லை சக்கரை நிறைஞ்ச சாப்பாடுகளில் வந்து கலோரி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே சமயத்தில் நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுற இந்த புரதம் விட்டமின் நார்ச்சத்துன்னு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து சரிவர உடலுக்கு கிடைக்காது. இது எப்படி வீட்டு சாப்பாடில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து நம்ம டேஸ்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான எண்ணெய் சேர்ப்போம், சிலர் வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க, பட்டரு மசாலா பொருட்கள் இதெல்லாம் அதிகமாக போகும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அதிலே இந்த பூரி மாதிரியான சாப்பாடு அதிகமான எண்ணெயில் பொரிக்கிறதுனால உடல் எடை சார்ந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, டைப் டூ வகையிலான அந்த நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, அதாக இருக்கட்டும் இல்லை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வீட்டு சாப்பாடுகள்லையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கொழுப்பு நிறைஞ்ச ஒரு விஷயங்களான சக்கரை இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அதை தவிர இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காய்கறிகளை ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைப்போம் இல்லை வந்து அதையே போட்டு கிண்டிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணுறதுமே அதில் உள்ள சத்துக்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வீட்டு சாப்பாடை சமைக்கும் போதும் அதை பார்த்து பார்த்து சமைக்க வேண்டியது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது. முதல் மரியாதை படத்துலேருந்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: வெளிநாடுகளுக்கு இல்லை வெளி ஊர்களுக்கு போகும்போது நமக்கு பிடிச்ச அந்த பழக்கமான சாப்பாடு இல்லை அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிரமங்கள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நல்லா பசி இருந்தும் நம்மளால் சரியாகவே சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பாடோட டேஸ்ட்டு இல்லை வாசனை பிடிக்காம வயிறு நிறையா சாப்பிட முடியாமல் கூட போகலாம். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை நிறைய பேரும் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, போதுமான அளவில் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து என்னாகும், நம்மளுடைய உடம்பில் எனர்ஜி இல்லாமல் அடுத்து வந்து அப்படியே டயர்டாயிருவோம். ஸோ அந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கும். அடுத்ததான் வந்து செரிமானம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா புதுசாக ஒரு உணவு சாப்பிடும் போது பிடிக்கல அப்படின்னு சிலருக்கு வந்து வாந்தி, அதுக்கப்புறம் இந்த அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளுமே ஏற்படலாம். ஸோ அதுவுமே ஒரு தனியான ஒரு பிரச்சனையாக மாறிடும். நம்மளே ஆல்ரெடி வந்து மனசில் நொந்து போய் தான் இருப்போம், ஐயோ வீட்டு சாப்பாடெலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் வீட்டு சாப்பாட்டோட சேர்த்து நம்மளுடைய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதுமே அந்த ஒரு ஞாபகத்தில் வந்துட்டு போகும். சில நேரங்களில் சாப்பாடு பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம வீட்டில் வந்து இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பிட்டோமே, இங்கே வந்து இப்படிலாம் சாப்பிட்றோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு மனசளவில் ஒரு விஷயங்களுமே தோண ஆரம்பிச்சிடும். இதை தவிர அலர்ஜி இல்லை ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு சேஃப்டியான சாப்பாடு தேடுறதே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக மாறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ஒருத்தவங்கலாம் இருக்காங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைவ உணவு வந்து சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கல அப்படின்னா அதுவுமே ஒரு தனியான மிகப்பெரிய ஒரு சிரமம்தான். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்காகவே அதிகமான செலவு வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு சூழலுமே வந்துடும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு போனதெல்லாம் அங்கே வந்து காஸ்ட்லியாக பார்க்கும்போது இதுக்கு நான் இவ்வளோ செலவழிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் யோசிச்சிருவோம். கடைசியில் என்னாகும் அப்படின்னா சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை தான் வரும். அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னா அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:47 அடுத்ததா ஒரு நேயர் வாட்ஸ்அப் வழியா ஒரு நமக்காக ஒரு சூப்பரான திருக்குறள் ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான அந்த உணவு சார்ந்த ஒரு திருக்குறள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்துல் அக்தர் மும்பையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்று உனின் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்பு கண்ட உணவு வந்து முழுமையாக செரிச்ச பிறகு அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு மருந்தே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான ஒரு சூப்பரான திருக்குறளாக அப்துல் அக்தர் அண்ணா வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு, உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற படத்துலேருந்து என்ன சமையலோ பாடலுமே கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான பாடல், அடுத்ததாக கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக களத்துலேருந்து நேயர் ஆனந்த் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா.
7: என் பேர் ஆனந்த், நான் ராமேஸ்வரத்தில் பாம்பனில் இருக்கேன். ஆனால் இப்போ வெளியூர்களுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு செட் ஆகாமல் உங்கள் வீட்டு சாப்பாடு மிஸ் பண்ண மாதிரி தருணம் இருக்கா?
6: நிறைய தடவைப்பா, நிறைய தடவை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். 13 வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கேன். வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சாப்பாடெலாம் அருமையாக இருக்கும். அங்கே போய் சாப்பாடெலாம் கொஞ்சம் செட் ஆகலை, அவ்வளோதான்.
7: சரி, எந்த ஊரில் இருந்தீங்க?
6: நான் கோயம்புத்தூரில் ஒரு 13 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சின்ன மொழி.
7: சரி, இப்போ வீட்டு சாப்பாடு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன வீட்டு சாப்பாடில்?
6: வீட்டு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்பாடுமே, அம்மா செய்கிற சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பெஷலாக பிரியாணி.
7: இப்போ நீங்கள் எதுவும் சமைப்பீங்களா? வெளியூரில் போய் சமைக்கிறதும் கற்றுக்கிட்டீங்களா?
6: சமையல் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம், லெமன் சாதம், அதே நேரத்தில் சாம்பார், பிரியாணி எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இப்போ அது டச் வீட்டு போச்சு.
7: சரி, அம்மாட்ட நீங்கள் எதுவும் சொல்லியிருக்கீங்களா, அம்மா நீங்கள் வைக்கிற பிரியாணி சூப்பராக இருக்குமா, நான் வெளியூரில் இருந்தால் ஒரு சாப்பாடும் வாய்க்கு வந்து குறைக்காது, நீங்கள் வந்து வச்சு கொடுத்தாதாம்மா சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா?
6: இல்லை இல்லை, அப்படி நான் எதுவும் சொன்னதில்லை இது வரைக்கும். இருந்தாலும் அம்மா செய்கிறது சாப்பாடு வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்கள நான் வந்து இது பண்ணதில்லை.
7: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கண்ணா?
6: எனக்கு வந்து ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது என்னுடைய ஃபேவரட் பாட்டு.
7: நன்றி அண்ணா.
6: நன்றி, நன்றி.
5: நம்ம அம்மாட்ட வந்து சமையல் நல்லா இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம வேகமாக நிறைய பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னா என்னைக்காவது போய் சும்மா இன்னைக்காவது நம்ம வந்து சாப்பாடு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காவது நம்ம வந்து அவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வந்து ஹாப்பியாக இருக்கும், என்ன புது விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுமே நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான வெளி ஊர்களுக்கு வெளி நாடுகளுக்கு போகும்போது அங்கே உள்ள உணவு பிரச்சனை அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை இப்போலாம் வந்து நிறைய பேர் இந்த மிக்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் ஊறுகாய் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்மளால் சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம தான் சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமையுமே இருக்கும். அடுத்ததான் அந்த நாட்டில் உள்ள இந்திய உணவுகள் கிடைக்குதா, இல்லை இந்த சைடு வந்து நம்ம சவுத் இந்தியன் வந்து சாப்பாடு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிட்டோம், பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். அது அதே மாதிரி புதுசான உணவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம். ஒரே நேரத்தில் மாறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து எந்த சாப்பாடு ஒத்துக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கலாம். கடைசியா சொல்லணும் அப்படின்னா, தங்குற இடத்துல அந்த சமையல் வசதி இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சாப்பாடுகளை சமைச்சு சாப்பிடலாம். நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில கூட ஒரு நேயர்மே சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்கள் தங்குற இடத்துல ஒரு வசதி இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி ஒரு மூணு நாளுமே சமைச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. அது மாதிரி ஏதோ ஒரு வசதி கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய நலனுக்காக அங்கே நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு அனுபவமே கேட்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு நாங்க சொல்லணும். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நம்மளுடைய அப்துல் அக்தர் அண்ணா கேட்ட அந்த பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. காட்டின் காவலர் அவர்கள் இயற்கையின் உயிர்நாதம், அச்சமின்றி நிற்கும் வீரர் மரங்களின் உண்மை பாதம், விலங்குகளும் வாழ்வும் காக்கும் தியாகம் தினம் செய்பவர், வானத்தின் இதயம் தாங்கும் நம் பெருமை காவலர். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை மட்டும் இல்லைங்க, அதையும் தாண்டி நம்மளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற பொறுப்புன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பொறுப்பை தினமும் சுமந்து அடர்ந்த காடுகளில் கடினமான சூழல்லையும் காட்டு விலங்குகளோட அபாயம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சட்ட விரோத செயல்கள் நடந்துச்சுன்னா அதை தடுக்க வேண்டிய சவால், அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்திலேருந்து ரொம்ப தூரம் இருக்க வேண்டிய நிலைமைன்னு, இது எல்லாத்தையுமே மீறி இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேலைகளை செஞ்சுட்டு வரவங்க தாங்க இந்த வன காவலர்கள். ஸோ இந்த துறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இப்போ பெண்களுமே நிறைய பேர் இதுல ஆர்வம் வந்து இந்த துறையில சேர்ந்துட்டு தாங்க இருக்காங்க. அதாவது ஆண்கள் இப்போ 85-90% இருக்காங்க, அப்படின்னா பெண்கள் வந்து 10-15% இதுல இருக்காங்க. சோ அப்படி பெண்கள் குறைவா இருந்தாலும் நானும் அந்த பணியில சேர்ந்து சிறப்பா செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு வர ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். குஜராத் ஜீநகத் மாவட்டத்தில் இருக்கிற பாந்தோரிங்கிற குக் கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க ராசிலா வாதர். சின்ன வயசுலயே தன்னோட தந்தையை இழந்தவங்க அவங்க அம்மாவோட அரவணைப்புல தான் வாழ்ந்திருக்காங்க. அதாவது அவங்க அம்மா வந்து கூலி வேலைக்கு போய் தான் இவங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்போதான் தன்னோட குடும்பத்துக்காக தான் தான் உதவியா இருக்கணும்னு இளங்கலை பட்ட படிப்பை முடிச்சதுமே வனப்பணியில சேரணும்னு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த துறைக்கு வர்றதுக்கு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால ராசிலா வாதர் வந்து இதுல விண்ணப்பிச்சு 2022-2025 இந்த பணியில சேர்ந்து இருக்காங்க. சோ அப்பவே ஆசிய சிங்கங்களோட ஒரே இயற்கை வாழிடமான குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கிர்காடு பகுதியில் வன காவலரா நியமிக்க

செய்யப்பட்ட முதல் பெண் அப்படிங்கிற பெருமையுமே வாங்கியிருக்காங்க. இந்த வேலையில சேர்ந்த புதுசுலயே இதுல ஆண்கள் வந்து அதிக அளவுல இந்த துறையில இருக்கிறதுனால புதுசா ஒரு பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இருந்தாலுமே அந்த இடத்துலயுமே தன்னை நிரூபிச்சு உடல் ரீதியா பல சவால்களையும் சந்திச்சு சிங்கம் அப்புறமா மற்ற காட்டு விலங்குகளோடும் போராடி பெண்கள்லாம் இந்த துறையில வேலை செய்ய முடியாது அப்படின்னு இருந்த மனப்போக்கையும் மாத்தி பல சவால்களையும் தாண்டி பள்ளத்துக்குள்ள விழுந்த ரயில்ல அடிபட்ட வழி தவறி போன 100க்கும் மேற்பட்ட உயிரினங்களை மீட்டிருக்காங்க. சோ அதுல 400 சிறுத்தை, 200 சிங்கம், நிறைய மலைப்பாம்பு, முதலை பறவைகள்னு ஏகப்பட்ட உயிரினங்களையுமே இவங்க காப்பாத்திருக்காங்க. சோ நம்ம எல்லாம் பார்த்ததுமே பயப்படுற இந்த விலங்குகளை தன்னோட உயிரையுமே பணையம் வச்சு இவங்க காப்பாத்திருக்காங்க. ஒரு சில நேரங்கள்லாம் அவங்களோட குழுவோட சேர்ந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தனி பெண்ணா, அதுவும் ஒரு சிங்க பெண்ணா இருந்து பெண் சிங்கத்தையும் சிறுத்தைகளையும் காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. சோ இப்போ பதவி உயர்வு அடைஞ்சி வன அதிகாரியாவும் இருக்காங்க. எந்த விலங்குமே மனுஷங்களுக்கு தானா தொந்தரவு கொடுக்காது, நம்ம அது மேல அன்பு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விலங்குகளும் நம்ம மேல அபரீதமான அன்பு வைக்கணும் சொல்ற வன தேவதை ராசிலாவாதற்கு நம்ம கடலோ சேஃபம் 90.4 சார்பா அவங்களோட பணியை இன்னும் அவங்க சிறப்பா செஞ்சு அழிஞ்சிட்டு வர்ற வன விலங்குகளை பாதுகாக்கணும்னு நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோ சேஃபம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துல ஒண்ணுதாங்க புரதம். ஸோ இந்த புரதம் வந்து எதுலெல்லாம் இருக்கும், எந்தெந்த உணவுகளில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஒருக்கா சொல்கிறேன், இது அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வகைகளில் இருக்கும், அப்புறம் பயிறு, அப்புறம் பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், அப்புறம் முட்டை, இந்த சோயா பொருட்கள்லையுமே இது அதிகமாக இருக்குங்க. ஆனால் குழந்தைங்க, பெண்கள், வேலைக்கு போகிறவங்கள்னு எல்லாருக்குமே இந்த புரதம் ரொம்ப அவசியங்க. அதனால நம்மளோட உணவுல நம்ம இதை தினமும் எடுத்துக்கணும். ஆனா நம்ம எடுத்துக்கிறோமா? கிடையவே கிடையாது. அதுலயும் ஒரு சில குழந்தைகள் கூட நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள்ல இந்த பால் முட்டையை கூட கொஞ்சமாவது நம்ம சாப்பிட்டுப்பாங்க. ஆனா நிறைய குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே இந்த பால் முட்டையுமே சாப்பிட்றது இல்லை. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இந்த புரதம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் புரதம் கிடைக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, சோயா இருக்குல்ல, ஸோ அதை பயன்படுத்தி முறுக்கு செஞ்சு அதை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸா அதை எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு தான் இன்னைக்கான நேதல் பண்ண நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. நம்ம செய்ய தெரிஞ்சுக்க போற சோயா முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, பச்சரிசி மாவு ஒரு 3 கப் எடுத்துக்கணுங்க, சோயா மாவு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், உளுந்தம்பருப்பு 1/4 கப், பெருங்காயம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். முதல்ல பாசிப்பருப்பு, பச்சை பட்டாணி, உளுந்தம்பருப்பு இந்த 3ஐயும் தனித்தனியா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது கூட அரிசி மாவு, சோயா மாவு, பெருங்காயம், உப்பும் சேர்த்து நல்லா சலிச்சுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் மாவை முறுக்கு அச்சியில போட்டு எண்ணெயில பிழிஞ்சு விட்டு அது நல்லா வேகவும் எடுத்தோம்னா சத்தான சோயா முறுக்கு ரெடி. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் முறுமுறுப்பாகவும் இருக்குங்க. ஸோ இதை நம்ம காற்று புகாத பைகளில் போட்டு 10 ரூபாய்க்கோ, 20 ரூபாய்க்கோ, 50 ரூபாய்க்கோ, இல்லைன்னா 100 ரூபாய்க்கு கூட நம்ம பாக்கெட்டுகளை போட்டு விற்பனை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெட்டிக்கடை இருக்கும்ல, அங்கே வந்து 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டீ கடை, பேக்கரிகள்லையும் 50 ரூபா பாக்கெட் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வார சந்தை இருக்குல்ல, ஸோ அங்கே கூட நம்ம 20 ரூபா பாக்கெட் கொடுத்து கூட விற்பனை பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாகவும் நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ சின்ன முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் கூட தாராளமாக இந்த சோயா முறுக்கை செஞ்சு கூட விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழே மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: சந்திக்கிற சவால்கள்ல முக்கியமான ஒண்ணுதாங்க தங்களோட குழந்தைங்களை சரியான முறையில வளர்க்கறது. ஏன்னா குழந்தைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே என்ன பிள்ளைய வளர்த்திருக்கான்னு குழந்தையோட அம்மாவை தான் வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவங்களுமே கேட்பாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயமா தாங்க இருக்கும், வேற ஒண்ணும் இல்லைங்க. குழந்தைங்க காலையில லேட்டா எந்திரிச்சிருவாங்க. சோ அப்ப நமக்கே ஒரு சில நேரங்கள்ல கோபம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை திட்டும் போது நமக்கு கொஞ்சம் மன கஷ்டமா தானே இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய செயல்கள்லாம் இருக்குங்க. ஆனா இதுல அப்பாக்களுக்குமே பங்கு இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. சோ எல்லா வேலையும் நம்ம நல்லா பார்த்துட்டு குழந்தை ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லும் போது நம்மள அறியாமலே பல நேரங்கள நம்மளுக்கு அழுக வந்துடும். சோ அப்படி அழுத பெண்களுமே நிறைய பேர் இருக்கதாங்க செய்யறாங்க. சரி, போனது போகட்டும். இனி யாரும் குழந்தைய காரணம் காட்டி நம்மள திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியுமே உதவியா இருக்க போது. சோ அதனால கவனமா நிகழ்ச்சி கேளுங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. வளர்க்கிறது வந்து ஒரு கலைங்க. எப்படின்னா இப்ப நம்ம ஒரு கலையில சிறந்து செயல்படணும் அப்படின்னா அதோட நுணுக்கங்களை கத்துப்போம்ல, அதே மாதிரி தாங்க குழந்தைய வளர்க்கறதுல இருக்கிற நுணுக்கங்களையும் நம்ம கத்துக்கணும். அப்பதான் குழந்தைங்களும் நல்லா வருவாங்க, நம்மளும் நம்ம குழந்தைய நல்லா வளர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்குள்ள இருக்கும், குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, காலையில நம்ம குழந்தையில தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம், குழந்தைங்க ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம இன்னொரு ரூம்ல இருந்துட்டு நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா கொடுத்து கத்துவோம். ஆனா அப்படி கத்தாம அதுக்கு பதிலா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே குழந்தைங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்கள மெதுவா தொட்டு நம்ம எழுப்பணும்னா அவங்களும் சந்தோஷமா எந்திரிப்பாங்க. அதே மாதிரி நைட்டு குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னெல்லாம் குழந்தை பண்ணணும், சோ அவங்களோட வேலைகள் என்ன அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்க கிட்ட நைஸா பேசி அவங்க கிட்ட வேடிக்கையாவும் பேசி அவங்கள சீக்கிரமே நம்ம தூங்க வைக்கலாங்க. சோ நைட்டு குழந்தைங்க கூட உட்கார்ந்து நம்ம கொஞ்ச நேரம் பேசணும். சோ வீட்ல எல்லாருமே உன்னை எவ்வளவு நேசிக்கிறோம், உன்னால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், குழந்தைங்க கிட்ட இருக்கிற திறமையை நம்ம கண்டுபிடிச்சு அதுல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுமா, அம்மா அப்பா உனக்கு பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள நம்ம அன்பா அரவணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கலாங்க. சோ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வாரத்துல ஒரு 2-3 நாள் அம்மா அப்பா குழந்தைங்கன்னு ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்னா தூங்கும் போது குழந்தைங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் நீங்கி அது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பிணைப்பும் ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைங்க அழுது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை தாங்க நம்ம மாத்ததுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும். ஏன்னா அப்படி அவங்க அழுததும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அழுதா கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணமே அவங்க மனசுல பதிஞ்சிரும். சோ ஒரு குழந்தைகிட்ட நம்ம யாருக்கிட்டயுமே உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பயப்படாம தைரியமா இருக்கணும், யாராவது நமக்கு ஒரு தப்பு பண்ணா கூட முடிஞ்ச அளவுக்கு அதை மன்னிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், சோ விட்டு கொடுக்க பழகணும் அப்படிங்கிற நல்ல பழக்கங்களையுமே நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அதுல அவங்களோட ஆர்வத்தை நம்ம அதிகரிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோட்ல நடந்து போகும்போதும் பேசாம அமைதியா போகணும், நிதானமா எப்படி பார்த்து போகணும், சாலை விதிகளை எப்படி மதிக்கணும்னு நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்து அவங்கள வழி நடத்தணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா குழந்தைங்களை எப்பவுமே படி படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படி சொல்லவே கூடாதுங்க. அதுக்கு பதிலா நம்ம குழந்தைங்க கிட்ட ஏன் நம்ம படிக்கணும், நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு புரியும்படி நம்ம அன்பா சொன்னோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்மளை எதிர்பார்க்காமலே அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயங்க, எப்பவுமே நம்ம குழந்தைங்களை அடுத்தவங்க மத்தியில நம்ம திட்டக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி நம்ம நம்மளும் சண்டை போடக்கூடாது. ஸோ அப்படி நம்ம சண்டை போடும்போது மனதளவில் குழந்தைங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா அதை எப்படி அவங்க சரியான முறையில் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி இதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு குழந்தைங்க யோசிக்காம எதுவும் நினைக்க மாட்டாங்க. சொன்னால் கட்டாயம் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட உருவாக்கணும். இப்படி சின்ன சின்ன செயல்களை நம்ம செய்யும் போது நம்மளோட குழந்தைங்களுமே நம்ம நினைக்கிறத விடவும் எல்லா வகையிலையும் சரியா இருப்பாங்க. சோ இன்னையிலிருந்தே இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே நமக்கு முக்கியம் தாங்க. அதுலயும் பெண்களுக்கு இருக்கிற இந்த கருப்பை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு தாங்க. ஏன்னா உலகத்துக்கு இன்னொரு உயிரை கொண்டு வரணும்னா அதுக்கு இந்த கருப்பை ரொம்ப முக்கியம் இல்ல. சோ அந்த கருப்பையோட அடிப்பகுதி தாங்க கருப்பை வாய். அதாவது கருப்பையோட வாசல் தாங்க இந்த கருப்பை வாய். சோ பெண்களோட மாத சுழற்சி காலத்துல இந்த கருப்பையோட இந்த வாய் வழியா தாங்க ரத்தம் வெளியே வரும். அதே மாதிரி விந்தணுக்களுமே கருப்பையோட இந்த வாய் வழியா தாங்க கருப்பைக்குள்ள போய் கருக்குழாய அடைஞ்சு அங்க கருமுட்டைய சந்திக்கும். சோ இதுக்கு சுருங்கி விரிகிற தன்மை இருக்கிறதால குழந்தை உருவானதும் குழந்தை வெளியே வராம இருக்க கருப்பை மூடிக்கிறதும் குழந்தை பிறக்கிறதுக்கான சரியான நேரம் வரும்போது குழந்தை வெளிவர வழி விடுறதுன்னு ஒரு சிறப்பு மிக்க செயலை செய்யுது. அப்போ அப்படிப்பட்ட கருப்பைய நம்ம எப்படி பராமரிக்கணும்? சிலருக்கு இந்த கருப்பை வாய் பகுதியில இருக்கிற செல்கள் வந்து இயல்பு நிலையை மீறி அதிகமாகும் போது ஏற்படுற ஒண்ணுதாங்க இந்த கருப்பை வாய் புற்றுநோய். சோ இந்த நோயினால மட்டுமே பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 100,000 மேல பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுவும் 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் தாங்க இந்த நோய்க்கு அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி இது தொற்று நோயெல்லாம் கிடையாதுங்க. ஆனா அதுக்கான அறிகுறிகளை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை குணப்படுத்துறது மட்டும் இல்லாம கருப்பை வாய சுத்தி இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கு இது பரவாமலும் நம்ம பாத்துக்கலாம். ஆனா நம்ம இத கவனிக்காம அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படின்னா மரணம் வரக்கூட வாய்ப்பு அதிகங்க. சோ என்னடா நிகழ்ச்சியில பயப்படுற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. ஏன்னா பெண்களோட உடல்ல இருக்கிற இந்த பகுதி ரொம்பவே முக்கியங்கிறதுனால நம்ம கட்டாயமா அதுக்கு சிறந்த கவனம் கொடுத்தே ஆகணும்ல, அதுக்காகத்தான் சொல்றேன். சோ இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அது வராம வளரிளம் பருவத்துல இருக்கிற பெண்கள் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கலாம், சோ இந்த புற்றுநோயோட அறிகுறிகள் என்ன, அதுக்கான பரிசோதனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். சோ நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. முதல்ல இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பை வாய் பகுதிகளில் ஏதாவது புண்ணு இருந்து அது ரொம்ப நாள் ஆறாம இருந்துச்சுன்னா இது வரும். அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு புகை பிடிக்கிற பழக்கம் இருக்கும், நிறைய பேருக்கு புகையிலை போடுற பழக்கம் இருக்கும்ல, சோ அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறமா HPV அப்படிங்கிற பாப்பிலோமா வைரஸ், சோ இந்த வைரஸ் கிருமியாலையும் இது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வளரிளம் பருவத்திலேயே அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு ஏஜ் அட்டன் பண்ணா அந்த கொஞ்சம் வயசுல வந்து உடலுறவு வச்சுக்கிறது, அப்புறம் நிறைய பேர் கூட உடலுறவு வச்சுக்கிறது, நம்மளோட பிறப்புறப்ப சுத்தமா வச்சுக்காம இருக்கிறது, அதிகமா குழந்தைங்களை பெத்துக்கிறது, அதிகமா கருக்கலைப்பு செய்யறது, ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது, அப்புறம் கருத்தடை மாத்திரைகளை அதிக அளவு உட்கொள்றதால இருந்தாங்க இது அதிகமா பரவுது. சோ இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே நாம தற்காத்துக் கொள்ளணும். இப்ப வளரிளம் பருவத்துல இருக்கிற பெண்கள் வந்து மற்ற ஆண்களோட உடலுறவு கொள்ளாம இருக்கிற மாதிரி நம்மளை நம்ம பாத்துக்கணும். ஏன்னா இந்த பருவம் தான் நம்மளோட எதிர்கால வளர்ச்சிக்கான பருவங்க. சோ இந்த வளரிளம் பருவத்துல நம்ம வந்து நம்மளோட படிப்புலையும் நம்மளோட அறிவை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அதுல மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். அதே மாதிரி பாதுகாப்பான உடலுறவுல இருக்கணும், பலர் கூட உடலுறவு வைக்காம இருக்கணும், கருப்பை வாய்க்கான பரிசோதனையை நம்ம அப்பப்ப பண்ணிக்கணும், பிறப்புறுப்புகளை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணுங்க. சோ இவ்வளவு முறையில நம்மள தற்காத்து வச்சிருந்தாலுமே ஒரு சில நேரங்கள்ல இந்த புற்றுநோய் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி புற்றுநோய் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாத சுழற்சி உதிரப்போக்கு இருக்குல்ல, அதாவது பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்மளுக்கு அடிக்கடி இந்த உதிரப்போக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமா வெள்ளப்படும், வெள்ளப்படுறது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் துர்நாற்றம் வீசுற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி உடல் உறவுக்கு அப்புறமா பிறப்புறப்புல இருந்து ரத்தம் வர்றது, அப்புறம் அடி முதுகு வலி வலிக்கிறது, அடி வயிறு வலிக்கிறது, பசி இல்லாம போறது, உடல் எடை குறையிறது, இது எல்லாம் தாங்க இந்த நோயோட அறிகுறிகளுமே. ஸோ இந்த கருப்பிவாய் புற்றுநோயை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான சோதனைகளும் இருக்குங்க. ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானதும் வலி இல்லாததுமா தான் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த பரிசோதனையில என்ன பண்ணுவாங்கன்னா கொலோனோஸ்கோப்பி அப்படிங்கிற கருவி மூலமா தாங்க இந்த கருப்பை வாயை சோதனை பண்ணுவாங்க. கருப்பை வாயில இருக்கிற இரத்த ஓட்ட நாளங்கள்ல ஏற்படுற மாற்றத்தை வச்சுதான் இந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதி செய்வாங்க. அப்படி ஒருவேளை அறிகுறிகள் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா கருப்பை வாயோட திசுக்களை எடுத்து அந்த திசுவை பரிசோதனை செய்வாங்க. ஸோ அந்த பரிசோதனை அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே உறுதி செய்வாங்க. ஒருவேளை புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மூணு ஸ்டேஜ் இருக்குங்க. அது மாதிரி புற்றுநோய்க்குல நாலு ஸ்டேஜ் இருக்கு, மொத்தம் ஏழு ஸ்டேஜ் இருக்கு. இதுல எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நாம அதை நினைச்சு வருத்தப்படாம வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான பரிசோதனையை பண்ணி நம்மளையே நம்ம பாதுகாப்பா பாத்துக்கலாம்ல. இப்ப சமீபத்துல கூட கருப்பை வாய் புற்றுநோய் வராம இருக்கக்காண்டி தடுப்பூசிகளுமே போட்டாங்க. ஸோ அது வளர்களின் பருவத்தில் இருக்கிற நிறைய குழந்தைங்க இந்த தடுப்பூசியை போடுறது மூலமாகவும் இந்த புற்றுநோய் வராமலும் நீங்க தடுக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஹிஸ்டரிக்க
1: ஓ காட்
0: ஹிஸ்டரிக்க
1: ஓ காட்
0: எங்கடா தொலைச்ச
1: எங்கடா தொலைச்ச
0: எப்படா தொலைச்ச
1: ஜஸ்ட் நவ
0: எதடா தொலைச்ச
1: ஹார்ட் தலைவா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு.
3: ஆண்டாளுக்கு பெருமாள் தூண்.

லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை? கரெக்டா பாடினா.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஆ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: It's not your alarm that wakes you up. It's not your அம்மா who wakes you up. It's not your அப்பா who wakes you up. You have to wake yourself up. 5 மணிக்கு எழுப்பி விடுங்க, 4:00 எழுந்திரிச்சு உட்கார்ற குழந்தை கவலையே படாத, நீ 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் எழுந்திரிச்சு. Because you don't sleep, you take rest. Keep this alert. அப்போ இந்த அர்ஜுனன் எல்லாம் தயார், அவன் ஒரு பேட்டில் ஃபீல்ட், அதுதான் அவனுடைய அகைன் எக்ஸாமினேஷன். எல்லாம் ரெடி பண்ணி டீச்சர்ஸ் கண்டிப்பாக டாப் ஸ்கோரர், நமக்கு தான் கோல்டு மெடல் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு கீழே விழுந்த மாதிரி அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்து அடுத்த நிமிஷம், ஐயோ அது எங்கள் பிச்சித்தப்பா, இது எங்கள் பெரியப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் டீச்சர், என்னால் முடியாது அப்படிங்கும்போது, இனி டீச்சர் நீ பெரியாள் ஆகணும்னு சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. இப்போ யார் தான் பெரியாள் ஆகணும்? டீச்சர் தான் பெரியாகணும். டீச்சர் அடிக்கும் தலைக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நின்று நான் சொல்லிக் கொடுத்த நீ எப்படிடா தோத்து போவேன், யார் சொல்லிக் கொடுத்தது உனக்கு பாடம், அப்படி பார்த்தீங்கன்னா டீச்சர் பெரியாளான கதை இருக்கு இல்லையா? சொல்லி சொல்லி சொல்லி குழந்தை பெரியாளான கதை இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேருமே அந்த கோட்டை தாண்டுறாங்க அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் விதின், உள்ளுக்குள்ளேருந்து வரணும். என்ன மேஜராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளேருந்து வரணும். இனி 35 எழுதுறது, இப்போ 10 எழுதுறது, 45 எழுதுறது, 50 எழுதுறது, யூ டு நாட் ஹாவ் சச் டினாமினேஷன்ஸ் இன் லைஃப். பிகாஸ் I am not talking to good children. I am not talking to children who are better than good. I am not even talking to the children who are best. I am talking to children who know how to better the best. Best எப்படி பெட்டரா மாத்துறது அப்படின்னு தெரிஞ்ச குழந்தைங்க, போன வருஷம் இதுதான் டாப் ஸ்கோரா, நான் வர வரைக்கும் காத்துட்ருங்க, இனி நான் வந்துடுவேன். அப்துல் கலாம் ஐயா கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கு, உலக பேரழகியாக இந்த நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அதை பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன என்ன என்ன என்ன என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரே ஒரு குழந்தை மட்டும் அவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுக்கு எல்லா குழந்தைங்களும் காரணங்கள் சொல்லிட்டே வந்து தான், ஒரே ஒரு குழந்தை மட்டும் சொன்னாலும் நான் அதில் பங்கெடுக்கலை அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. டு யூ சி த கான்ஃபிடென்ஸ் லெவல்? ஹேட் ஐ டேக்கன் பார்ட் தே வுட் நாட் ஹவ் சோசன் தட் பர்சன் ஆஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் அப்போ ஆன் தி பிளானட் அட் ப்ரெசன்ட். இங்கே உட்காந்துருக்கிற ஒன்றை தவிர ஒன்றை மாதிரி இயற்கையோ இறைவனோ இன்னொரு ஆளை படைக்கவே இல்லை. யூ ஆர் தி அல்டிமேட். அப்பா அம்மா கொடுத்த பெயர் எல்லாருக்கும் இருக்கிறதா இருக்கோ. சரண்யா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸில் 2 சரண்யா, 3 சரண்யா இருக்கலாம், 4 கவிதா இருக்கலாம், 2 ராஜீவ் இருக்கலாம், 4 விக்ரம் இருக்கலாம், 2 பிரபு இருக்கலாம், சுரேஷ் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பேர். இது மைக் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது டேபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எனக்கு ஒரு பெயர் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெயர். அந்த பெயர் அவர்களுடையதே தவிர அவர்கள் அல்ல.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ಕಾರೆ ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து இப்ப ஊழைத்து என்ன லாபம் என்ன.

பைக்க எங்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காத, நான் நெருப்பு ஜாக்கிரதை.

0: ஆச்சனையா? என் பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்ட? நான் ஆண்டவனுடைய கோயிலையே பாதுகாக்க பிறந்தவன். புதிய சாபம்
1: கோவில் காக்க வந்தவன்.

ஹாய், ரொம்ப நேரமா உன்னை நான் பாக்குறேன். சதுர வாங்கி சதுர வாங்கி நீ நடிக்கோ. நான் பச்சை, என்னையும் தொடரலாம், உங்களையும் தொடரலாம். நம்மளா இவன் தொடரலாமா? இவன் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்?

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க. அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: Your name is yours, but you are not your name alone. நீ அந்த உருவத்தை தாண்டி வர, பேரை தாண்டி வர. யார் மாதிரி? தண்ணீர் மாதிரின்னு வச்சுக்கோ. Learn that from water. தண்ணி ஒரு டம்ளருக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு 10 வருஷம் கழித்து இப்படி கொட்டினேன்னா டம்ளர் ஷேப்லேயே வெளியில் வராது. 10 வருஷம் இல்லை 100 வருஷம் கழித்து கீழே கவுத்தாலும் தண்ணிக்கு அதனுடைய ஞாபகத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது. பாட்டில் ஷேப்பா? பாட்டில் ஷேப். கப்பில் வைக்கிறீங்க, கப்பு. உள்ளங்கையில் அடிக்கிறீங்களா? உள்ளங்கையில். எங்கே வைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு இருப்பேனே தவிர, தட் ஷேப் டஸ் நாட் டிசைட் ஹூ ஐ ஆம். அப்போ யுவர் அப்பியரன்ஸ் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ ஆர். யுவர் நேம் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ ஆர். யுவர் ஏஜ் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ ஆர். யுவர் ஜெண்டர் டஸ் நாட் டிசைட் ஹூ யூ ஆர். யூ டிசைட் ஹூ யூ ஆர். உன்னை தவிர நீ யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதுக்குதான் சொன்ன, எழுது, எங்கேயாவது இடத்துல மார்க் பண்ணு. இன்னைக்கு வந்தாங்க, சொன்னாங்க, சொன்ன வார்த்தைகளை மந்திரம்னு சொல்றோம் நாம. ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரம்னு சொல்றோம். இட் காசஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன், வைப்ரேட் டு பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறம் எழுதிக்கோ, எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதிட்டு எங்க பார்ப்போமோ அங்கே ஒட்டு. 9 வயசுக்கு கண்ணாடி தான் அடிக்கடி பார்ப்பேன், அதனால அங்கே வை. தெர் இஸ் நத்திங் ராங் வித் தட். அங்கே எழுதி வை. தினமும் பார்க்கும்போது, ஹவு ஃபார் அவே ஐ ஆம் ஃப்ரம் திஸ். 5th of November 2022, somebody was given the mic at this particular time. ஆச்சு, ஒரு மணி நேரத்தை தொட்டாச்சு. நான் வந்தாங்க, சொன்னாங்க, நான் எழுதி வச்சிட்டேன். அப்படியே கரைஞ்சு காணாமல் போயிடுமா அது? இல்லையே. அப்படியே எப்படி போக முடியும்? காற்றுலையே போயிடுமா அந்த வார்த்தை? இல்லையே. எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன், உனக்காக தாண்டா நாடு காத்துட்ருக்கு. நீ வருவேந்தாமா இந்தியா காத்துட்ருக்கு. நீ பண்ண வேண்டிய வேலை நீ பண்ணலைன்னா வேற ஒருத்தர் யாரும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக தான், உனக்காக தான். திருப்பி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை எழுதிக்குவேன். தினம் தினம் வந்து எங்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் தினம் தினம் என்னால் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க முடியும். யார் கீழே தள்ளினாலும் என்னால் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க முடியும். யூ ஆர் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன். உன் உருவம் அல்ல நீ. மற்றவர்கள் சொல்லக்கூடிய அழகு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் விளக்கணம் எழுதினா அது அல்ல நீ. ஐயது என்னப்பா இப்படி இருக்காங்க, அது அல்ல நீ. உயரம்னு மற்றவங்க சொல்கிறது அல்ல நீ. எடைன்னு மற்றவங்க சொல்கிறது அல்ல நீ. நீ தான் உன்னுடைய எடை, நீ தான் உன்னுடைய உயரம். அதனால தான் வள்ளுவர் சொல்லக்கூடியது, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
6: நேருக்கு நேராய் வரட்டும்

நீராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தா, என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறமிருந்தா, நேர்மை திறமிருந்தா, என் கேள்விக்கு பதிலை தர

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போன

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட ஒரே மேடையில் நிற்கக்கூடிய பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்ச போது பேசல, ஒரு ஆட்டோகிராஃப் அங்கே எதுவும் பண்ணல. அந்த மேடையில் ஒரு மூலையில் அவர் அறிமுகப்படுத்துறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன். ஐயா அப்போ ஹி வாஸ் தி பிரசிடென்ட், ஸோ ப்ரோட்டோகால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவருக்கு பின்னால் கண்டிப்பாக அவருடைய செக்யூரிட்டி அத்தனை பேரும் நிற்பாங்க. கோயம்புத்தூரில் கொடிசியான ஒரு ஹால் இருக்குது, அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஆல் தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்த போது வென் ஐயா வாஸ் தி பிரசிடென்ட் ஹி வாஸ் இன்வைட்டட் டு கிவ் தி இனாகுரல் அட்ரஸ், அதற்காக அவர் கூப்பிட்டுருந்தாங்க. பக்கத்தில் தான் PhD காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ தே இன்வைட்டட் மீ, வெரிஃபைட் வெதர் ஐ எம் அ சேஃப் பர்சன் டு பி புட் அலாங் வித் APJ அப்துல் கலாம் ஐயா. அவரோட என்ன நிறுத்துறதுல அவருக்கு எந்த அபாயமும் வந்துடாதா அப்படின்னு எல்லாம் வெரிஃபிகேஷன், ஏன்னா இஸ் அ ஃபஸ்ட் சிட்டிசன். எல்லாம் பண்ணி இவ்வளோ பக்கத்தில் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இன்னும் 100 feet நகர்ந்து இஃப் எனி திங் அன்டுவர்ட் ஹேப்பன்ஸ் உடனே அவரை காப்பாற்றுறதுக்காக. அவர் பின்னால் 9 to 9:45 அவர் பேசணும், கரெக்டாக 8:58 ஸ்டேஜுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தாச்சு. 9:45 அதுவும் பிரசிடென்ட் வந்தால் எப்படி இருக்கும், த ஃபங்க்ஷன் வில் ஸ்டார்ட் வித் நேஷனல் ஆந்தம் அண்ட் க்ளோஸ் வித் நேஷனல் ஆந்தம். அது பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிடும் த பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் தேர் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறதுக்கு. அது வச்சு நேஷனல் ஆந்தம் வந்தாச்சு. நான் எகெயின் ஐ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் அண்ட் எங்கிட்ட என்ன சொன்னாங்க, பிகாஸ் இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இங்கிலீஷில் தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம், ஐயாவுக்கு தமிழ் பிடிக்கும், தமிழுக்கும் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஆஹா தமிழ் அறிமுகப்படுத்தினா எவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை, கையில் ஒரு பேப்பர் இருக்கக்கூடாது, ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்கக்கூடாது, கையை காலை இப்படி அசைக்கக்கூடாது, தும்மக்கூடாது, இருமக்கூடாது. ஏன்னா திடீர்னு இப்படி ஏதாவது பண்ணேன் அப்படின்னா ஐயா பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆயுதமும் என்னை நோக்கி திரும்பும். ஹை செக்யூரிட்டி ஜோன், யூ கால் இட் அ ஸ்டெராயில் ஜோன் அப்படிம்போம், ரைட்? அப்போது நான் வந்து இங்கிலீஷ்லேயே எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அவர் அறிமுகப்படுத்திட்டு அப்படியே என்னுடைய ஒரே பெரிய அதிர்ஷ்டம் என்ன, அவர் நிற்கிற மேடையில் இப்படியே ஓரக்கணாலை பார்த்துட்டு நான் நின்றுட்டே இருக்கலாம், திரும்பி இப்படியே அவரை பார்க்கக்கூட எனக்கு கூடாது. ஐ ஹவ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் தட் ஐ ஹவ் டு ஸ்டாண்ட் லைக் திஸ் வுடன் ஃப்ரோசன் ஃபாசிலைஸ்ட் அப்படி நிற்கணும். நான் அப்படியே ஏதோ புராதனமான பொருள் கல்லுக்கடியில் கிடந்த எத்தனை வருஷம் இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கணும். அடுத்தது ஐயா வந்து நின்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹவு ஹி வில் லுக் லைக்னு, உங்களுக்கு தெரியும். நீள நீள நீளமாக அந்த விரல், சயின்டிஸ்டோட விரல், வீணை வாசிக்கிறவங்களுடைய விரல், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் கேள்வி, சர்ஜனோட விரல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியது, இப்படி எடுத்துக்கிட்டுக்கிட்டு நடுங்கக்கூடாது டெஸ்ட் யூ பெட்டா. அப்போ அந்த மாதிரி ஷோ ஃபிங்கர்ஸ், கண்ணு யாரையும் பார்க்கல, இங்கே தாண்டி அங்கே தாண்டி அங்கே தாண்டி. அவர் தான் 2020 பார்த்துட்ருக்காரு, நாம் தானே பக்கத்தில் குமிஞ்சு குமிஞ்சு பார்த்துட்ருக்கோம். வி ஆர் ஆல்சோ ஷார்ட் சைட்டட், ஹி இஸ் அ விஷனரி. வந்து நின்று ஐயா சொன்னது வணக்கம் அப்படின்னாரு. முன்னால் ஒரு 10 பேருக்கு தமிழ் தெரியும், இன்னொரு 10 பேருக்கு தமிழ் இருக்கிறது தெரியும், மற்றபடி இது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் உட்காந்துருந்தாங்க. பட் த வே ஹி செட் வணக்கம், இட் கம்பெல்ட் எவ்ரிபடி டு கிரீட் ஹிம் பேக்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நான் படிச்ச பெரிய பாடம் அதுதான். சந்தோஷமாக ஒரு வணக்கம் வரணும், அது திரும்பி வரலன்னா கேட்டு வாங்கணும். அப்போ வணக்கம் அப்படின்ன போது எவ்ரிபடி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஹிஸ் ஹெட். திருப்பி சொல்லுங்க. His body language commanded everybody that they have to wish him back. I thought, yes, here is a teacher. அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கொடுக்கலையா கொடு அப்படின்னு வாங்குவாங்க. அப்போ வணக்கம், எவ்ரிபடி செட் வணக்கம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. அதற்கு அடுத்தது ஐயா சொன்ன அந்த குரல், அதுதான் நீங்கள் சொல்கிற இந்த லைன். கோ பியாண்ட் த லைன் அப்படிங்கிறது வெர்டிக்கலாக வைக்கிறதும் ஹாரிசான்டலாக வைக்கிறீங்களோ கிடையாது. அந்த லைன் எங்கே அப்படின்னா தண்ணீருடைய மட்டம். பிகாஸ் வாட்டர் ஃபைன்ஸ் லிக்விட் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல். அதானே பார்க்குறோம் பாஸ்கல் அப்படின்னு படிக்கும்போது. எஸ், லிக்விட் ஹேஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் லெவல். எப்படி வச்சாலும் லெவல் மட்டும் அது மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த லைன். இப்போ சாதாரண ஒரே ஒரு அறிவுள்ள ஒரு செடி, அதை வள்ளுவர் உங்களுக்கு காமிக்கிறாரு. நீ பார்க்காம போகாதே, தயவு செஞ்சு பாரு, பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் வற்றி போய் தண்ணியே இல்லாமல் செடிகளும் மீனும் எல்லாம் செத்து போகிற மாதிரி இருந்தால் அப்பவும் அதில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூவாக இருந்தது அல்லது ஒரு ஆம்பலாக இருந்தது ஒரு அல்லியாக இருந்தது அப்படின்னா அது அந்த சேத்துக்குள்ள தலையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காது. ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு தலையை குமிஞ்சிட்டு உட்காருறீங்களே, பயங்கர ஸ்ட்ரெஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில வரும்போதே தலையில கை வச்சுட்டு குழந்தைங்க வெளியில வருது இல்லை, அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதே ஐ எம் வெரி ஸ்ட்ரெஸ். அது ரொம்ப ஃபேஷனபிள் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அந்த தண்ணி சேரா இருந்தாலும் அதனுடைய என்ன ப்ரப்போர்ஷனோ அந்த ஹைட்டை விட இவ்வளோ ப்ரப்போர்ஷன் மேலே நிற்பேன்னு செடி முடிவு பண்ணிடும். வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் பூ அதனுடைய காம்பிங்கனா இந்த இடத்துல தண்ணி இருக்கணும், இவ்வளோ உயரத்தில் இருப்பேன், தண்ணி இன்னும் உயரம் போகணும், அப்பவும் இன்னும் உயரம் போயிடுவேன் நான். ஆன் நோ அக்கவுண்ட் வில் ஐ கம் டு தி லெவல் ஆஃப் தி வாட்டர் பாடி. தண்ணி என்ன உயரமோ அந்த உயரத்துக்கு ஒரு நாளும் நான் நிற்க மாட்டேன், தண்ணியை விட உயர்ந்து நிற்பேன். அந்த உயரம் மேலே போக போக நானும் போவேன். 10 நாள் கழிச்சு பெரிய மழை, மழையான மழை, ஊரில் இருக்கிற குளம்லாம் நிறைஞ்சிருச்சு. இப்போ போய் பார்த்தா தண்ணிக்குள்ளே இருக்குமா அந்த பூ? இல்லையே. இப்போ எங்கே இருக்கும்? யார் கொடுத்தாங்க அறிவு? தண்ணி லெவல் உயர உயர பூ லெவல் போயிட்டே இருக்கும், தண்ணி லெவல் இறங்க இறங்க கீழே வரும். ரொம்ப அழகாக அன்னைக்கு ஐயா அவ்வளோ நிதானமாக சொல்லி ஹி கமாண்டட் எவ்ரிபாடி டு ரிப்பீட். அதுதான் அழகு. வார்த்தைக்கு வார்த்தை நான் சொன்னேன், இதுக்கு உரை தேவையில்லை, ஆசிரியர் தேவையில்லை, மனப்பாடம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு எஸ்ஏ எழுதி 2 மார்க் வாங்க வேண்டாம், ஒன்றும் கிடையாது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சிங்கம் லாலாலதுபதி பகத்தின் சிறந்த பொன்னாடு,
1: பகத்தின் சிறந்த பொன்னாடு. யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எல்லாம் மனசுக்குள்ள, அப்ப வெள்ளத்து அணையது அதனுடைய இன் ப்ரொபோர்ஷன் வித், அப்ப வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் மாந்தர்தம், உள்ளத்து அணையது உயர்வு. உங்க மனசு என்ன உயரம் போகணும்னு சொல்லுதோ, இஃப் சம்படி டிராஸ் த லைன், இஃப் சம்படி சேஸ் ஸ்கை இஸ் அ லிமிட், ஸ்டாண்ட் டால் அண்ட் சே ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட். ஸ்கை இஸ் மை லிமிட்னு தப்பாக சொல்கிறீங்க, கீழே நின்று சொல்கிறீங்க ஸ்கை இஸ் யுவர் லிமிட். நான் நிற்கிறதே ஸ்கையில் தான் சார், அப்போ ஸ்கை இஸ் மை லோயர் லிமிட். அடுத்த காலை எங்கே வைக்கிறது? சரி, மண்ணில் வச்சாச்சு, விண்ணிலையும் வச்சாச்சு, மூன்றாவது கால் அடுத்த அடி நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய கதைகள் எல்லாமே இதைத்தான் சொல்லுது. எல்லோருக்கும் ஒரு எடை எப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை விட தாண்ட முயற்சி செய். ஐயா அது சொன்ன உடனே பதம் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் சொன்னார். உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து நான் அதை தான் சொல்கிறேன். லெட் த லைன் பி ட்ரான் பை யூ ஸோ தட் இட் பிகம்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க். மேம் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க, காம்போசிஷன் எழுது, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப், ரைட்? எல்லாரும் எழுதியிருப்போம். ஏன்னா எப்போ பாரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஹாபி எழுதிட்டு இருந்தோம். இப்போது எல்லாரும் எழுதக்கூடியது, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப், ரிமம்பர் இட்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க். பிளான் ஏ ஒன்று இருக்கும், பிளான் பி ஒன்று இருக்கும், பிளான் சி ஒன்று இருக்கும், ஆனால் எல்லாமே இட் வில் கிவ் யூ டு பி த பெஸ்ட். இதை மனசில் வாங்கிட்டேன்னு வையேன், பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி போகும்போது இஃப் த ஸ்கூல் கிவ்ஸ் யூ அசைன்மெண்ட், இப்படி வந்து பார்க்குறாங்க, இப்படியே பார்த்துட்டு ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் டே வருது, அதுக்கு ஆங்கர் பண்ண ஒருத்தர் வேணும் தான். இப்போ ஒரு குழந்தை வந்து ஷி வாஸ் ஆங்கரிங் தி திங், ரைட்? அவளை பிடிச்சி இந்தா அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னால் யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது மறக்காமல் கையை தூக்கிட்டே இருக்கிற சில குழந்தைங்க இருக்கும். கையை தூக்கி டீச்சர் கண்டு தெரியலன்னு எழுந்திரிச்சே நின்றுடும். டீச்சர் அதை கண்டுக்காமல் இந்த பக்கம்லாம் போனாலும் திரும்பி வந்து அது அங்கேயே நின்றுட்டுருக்கும். இந்த தடவை கொடுக்காட்டாலும் அடுத்த தடவை ஃபங்க்ஷனுக்கு யார்ப்பா வெல்கம் அட்ரஸ் அப்படின்னோன்னு அது மறக்காமல் மறுபடியும் எழுந்திரிச்சு நின்றோம். டீச்சர் கண்டுக்காமல் விட்டு எங்கெல்லாம் திரும்பிட்டு மறுபடியும் வரும்போது அங்கேயே நின்றுட்டுருக்கோம். நீங்கள் என்றைக்கு கொடுப்பீங்கன்னு தெரியாது. இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுக்காமல் உங்களை விட மாட்டேன், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு திருப்பி திருப்பி திருப்பி ஒருத்தரால் சொல்ல முடியும்னா யூ பிகம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வெஸ் அண்ட் அட் லாஸ்ட் டீச்சர் சேஸ் எஸ் யூ டூ இட்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: You will compel and compel and compel, and until you perform, you will never know. அவங்களுக்கும் கண்டிப்பா கை நடுங்கும் தானே? அந்த ரோல் பிளே பண்றது ரொம்ப கஷ்டம் தானே? ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இல்ல, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பொக்கே கொடுக்கலாம், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மெமெண்டோ கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு கொடுத்துருக்க லிஸ்ட் படி முதல்ல மெமெண்டோ கொடுத்துருவாங்க, அப்புறம் தான் பேசுவாங்கன்னு இருக்கும். யோ கடவுளே, மாத்தணுமா? ரெண்டு வரிய மாத்து, இதை மாத்து, அதை மாத்து, ரைட்? ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னால அனௌன்ஸ் பண்ணி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ரோல், பட் ஷி வாலண்டியர்ட். யாரையும் நம்பி இல்லை. இதற்கு முன்னால் எல்லாம் பண்ணவங்க இதுன்னு ஒரு கோடு போட்டால் ஷி வில் கோ பியாண்ட் த லைன் அண்ட் சே, நாம் பண்ணால் இப்படி இருக்கும். இனி கிளாஸுக்கு டீச்சர்ஸ் வந்து ஏதாவது அசைன்மெண்ட் ஒர்க் அப்படின்னு அடுத்த நிமிஷம் வாலண்டியர் பண்ணு. ஏய் பார்க்காதரா பார்க்காதரா, கண்ணு கண் பார்த்துட்டோன்னா உடனே எழுப்பி விட்ருவாங்கடா, பேசாமல் இங்கே பார்த்து. ஐ கையில் ரேகையெல்லாம் ஓடுது, நமக்கு டேபிள்லாம் வச்சுருக்காங்க, ஃபேன் ஓடவே இல்லை. கம் ஆன், அதற்காக வந்திருக்கோம். ஒன் டைம் இன் லைஃப், ஒரு தடவை சான்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? டீச்சர் பார்க்கும்போது அவங்க கண்ணையே பார்த்துட்டு, நான் பண்ணியிருக்கேன், கண்ணையே பார்த்துட்டு அவங்க என் கண்ணை தவிர்த்துட்டு இப்படியே போனால் கூட நான் விடாமல் அந்த கண்ணையே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இருந்து தெரியாதனமா இங்கே வந்த உடனே, மேம் விட மாட்டா போல இருக்கேன். ஆமாம், விட மாட்டேன். என் காலேஜ், என் பள்ளிக்கூடம், இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் பங்கெடுக்காமல் வேறு யார் பங்கெடுப்பாங்க? நான் அதுக்குள்ளே வராமல் யார்? அதே தான் வீட்லேயும். அப்பாவோ அம்மாவோ கூப்பிட்டு கூப்பிட்டாங்களா? சரி அம்மா. என்னம்மா? அப்பா ஒரு ஃபேனை போட சொன்னா. சரி, ம் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் எனக்கு கொட்டமிட்டோமே. ஏன்ப்பா இப்போ தானேப்பா எழுந்திரிச்சு ஃபேன் போட்டேன், இப்போ நான் உட்காந்துட்டு ஃபேன் போட முடியுமா? எழுந்திரிச்சு தான் ஃபேன் போடணும். இது ஒரு பெரிய விஷயமா சொல்லி காமிக்கிறது. நீ தூங்க போகும்போது உங்கள் அப்பா ஃபேன் போட்டு விட்டுருக்காரு, உனக்கு விற்கும்னு நினச்சிட்டு ஓடி வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. திருப்பி கொடுக்க வேண்டியது குடும்பம் தானே, ரோட்டில் போகிறவங்க இல்லை இல்லையே. நீங்கள் நீங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தானே, அப்போ உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல, உங்களுக்குன்னு வேலை இருக்குல்ல. பெற்றோர்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், இந்த குழந்தைங்க வேலையே செய்யாமல் ஆனதற்கு காரணம் நாமெல்லாம் மட்டும்தான். ஐயோ படியுமா அம்மா? படிடா, டே படிடா, நீ படித்தா மட்டும் போதும், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், அது எப்படி போதும்? படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற குழந்தைங்களை வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு உதவாத குழந்தைங்க நாட்டுக்கு எப்படி உதவ போகிறாங்க? வீட்டுக்கு உதவணும், இவ்வளோ படித்தா போதும், வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து படின்னு சொல்லுங்க. இன்னொரு வேலையை செஞ்சுட்டு வந்து படிக்கிற குழந்தை இன்னும் ஆவேசமாக படிக்கும், அழகாக படிக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்ப நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: படிச்சா மட்டும் போதுற குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை படிக்க முயற்சி பண்ணும், என்ன படிக்கிற மாதிரி நடிக்கும், அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த வயசுல ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய வயசுல இடுப்புல வச்சா கால் தரைய தொடக்கூடிய வயசுல எடுத்து இடுப்புல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நடக்க விடுங்க. இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தின உங்க மாய் பையன், உங்க பொண்ணு, அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் டு கிவ் தம் எ வர்க். வேலை உடம்பு வணங்கி பண்ணணும். அவங்களுடைய டாய்லெட்னா உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துட்டீங்களா தனியா? அவ்வளோ பெரிய ஆடம்பரமா அவங்களுக்கு, இது உன்னோட பாத்ரூம் அப்படின்னா அதை கிளீனா வைக்க வேண்டியது அவங்க பொறுப்புன்னு சொல்லுங்க. அந்த தட்டை கிளீனா வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு, அவங்க துணியை மடிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு, துவைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. அதற்கான வயசாயிடுச்சு. அதற்கான வயசான விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு நீங்களே பண்ணிட்டே இருக்கிறதுனால, ஐயோ அம்மா குழி அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு நீங்க குதிக்கிறதுனால, நாளைக்கு குழி வரும் பொழுது நீங்க அவளை தூக்கிட்டு குதிப்பீங்க, அந்தவனை தூக்கிட்டு குதிப்பீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. தூக்கக்கூடிய வயசை தாண்டியாச்சு அவங்க, தூக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நின்னீங்கன்னா உங்களை தள்ளி விட்டுட்டு உங்க மேலே ஏறி நடந்து போகும்போது அப்பா அழக்கூடாது. ஐ எம் நாட் ஹார்ஷ், ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத். பூனைக்குட்டியிட்டையும் நாய்க்குட்டியிட்டையும் பார்த்து பார்த்து படிங்க. தூக்குற வரைக்கும் குழந்தைய தூக்கி நடக்கணும், அப்புறம் தன்னைத்தானே குழந்தைக்கு தூக்க தைரியம் வந்தாச்சுன்னா பழக்குங்க. எங்கள் காலத்தில் இருந்தது அம்மா, அம்மா பெரிய குடத்தை தூக்கிட்டு தண்ணி போவாங்க, குட்டி சொம்பத்துக்கிட்டு கூட கூட ஓடுவோம் நாங்கள். பார்த்துருக்கீங்கல்ல, பெரிய துணி அம்மா துவைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு குட்டியை ஒரு துணியை எடுத்து தண்ணிக்குள்ளே தண்ணியில் ஆடாதே ஆடாதேன்னு சொன்னாலும், எனக்கு ஒரு வேலை கூட, எனக்கு வேலை கூட, எனக்கு வேலை கூட, இலை பறி போட்டாச்சா விருந்தினர்களுக்கு பரிமாணம், நான் உப்பு வைக்கிறேன், உப்பு உப்பு பொரியல் அளவு நிறைய வச்ச காலங்கள்லாம் உண்டு தெரியாது, ஆனாலும் வச்சு வச்சு தானே படிப்போம். விருந்தினர்கள் வரும்போது கையை கட்டிட்டு ஐ டோன்ட் அப்படின்னு, அப்புறம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ வந்து வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு நீங்கள் பரிமாறும்போதெல்லாம் நான் கேட்பேன், வீட்டில் பண்ணுவியாடா இது அப்படின்னு கேட்பேன். இல்லை மேம், வீட்டில் பண்ணாட்ட வெளியில் பண்ணாது, அப்பா அம்மாவை தாண்டி தான் வீட்டுக்கு வர உங்களுடைய விருந்தாளி. லேர்ன் எவ்ரிதிங், ஆஸ்க். ரெண்டு தடவை அம்மா இருமுறை சத்தம் கிடச்சுனா பக்கத்தில் போய் நின்று சொல்லு, நகருங்கம்மா நான் இருக்கேன் இல்லை. நீ பிறந்து உன்னை கையில் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்த போது ஆனானாலும் பொண்ணானாலும் அப்பாவும் அம்மாவும் நினச்சது என்ன, இது 15, 16, 17, 18 வயசு ஆகும், என் தோளுக்கு மிஞ்சி போகும் இது, இப்படி போகும்போது எனக்கு கையும் காலம் தளர்ந்து போனால் சாஞ்சிக்கு ஒரு தோல் கிடைக்கும்னு நினச்சாங்க. பொய்யாக்கிடாதது, பொய்யாக்கிடாது.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: No education births ignoring the parents. அப்ப காம்பஸ் மாதிரி கையில் எடுத்துக்கோ, நல்ல குணங்கள் எல்லாம் அந்த நிக்கிற கால். அதுக்கப்புறம் நீ பெரிய இன்ஜினியர் ஆகு, அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகு, அதுக்கப்புறம் வக்கீல் ஆகு, அதுக்கப்புறம் நீ என்னமோ ஆகு. நல்லவன் நின்றுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்னா நல்ல டாக்டர், நல்லவன் நின்னாச்சுன்னா நல்லவங்க இன்ஜினியரானா நல்ல இன்ஜினியர், நல்ல பாலிட்டீஷியன், நல்ல டீச்சர், நல்ல வக்கீல். ஆனால் இந்த

0: உலகத்தை பார்த்தேன்னா the world is waiting for you and India is waiting for you. என்ன காரணம்? பிஎட் படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிஎட்ல எங்களுடைய எஜுகேஷனல் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். கோத்தாரி கமிஷனில் டாக்டர் கோத்தாரி அவருடைய ரிப்போர்ட் என்ன முதல் வரி தெரியுமா? த டெஸ்டினி ஆஃப் தி கிளாஸ் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் டிசைடட் இன் தி கிளாஸ் ரூம். எழுத்து வகுப்புகளில் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ என் கண்முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், என் கண்முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய என்ஜினியர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், என் கண்முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் டிஃபென்ஸ் பர்சனல்ஸுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். யூ வில் கிராஸ் த லைன் பிகாஸ் யூ ஹவ் ட்ரான் த லைன் அண்ட் யூ வில் கீப் ஆன் ட்ராயிங் த லைன்ஸ் ஆஸ் யூ ஓவர் கம் ஒன் ஆஃப்டர் தி அதர். தேங்க்யூ.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
3: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 60
1: வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
2: தாத்தா உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கள் கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Doesn't she just love me?
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட இது

0: நீங்க என்ன தகவல் சொல்ல போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன டே அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பழத்துக்கான ஒரு டேவா செலிப்ரேட் பண்றோம். அதாவது நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் கிடையாது, வெளியூர்களில் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பழ வகை தான் வந்து இந்த ப்ளூபெரி அப்படிங்கிறது. அதுக்கான ஒரு நேஷனல் டேவா வந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, July 8 அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூபெரி அறுவடை காலம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் தானா, அந்தோட ஒரு முக்கியத்துவத்தை வந்து குறிக்கிற ஒரு விதமாக தான் இந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக ப்ளூபெரியில் வைட்டமின்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கு, நார்ச்சத்து சொல்லவே தேவையில்லை, இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் இருக்கிறதுனால அதை வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. சரி, இந்த ப்ளூபெரிக்கான தமிழ் பெயர் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
1: ப்ளூ பெரியா, பெரிக்கு மட்டும் தமிழ் என்னன்னு தெரியாது, ப்ளூனா நீலபெரி.
0: ஆனா அதுதான் கிடையாது, இதோட தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரி நெல்லி அப்படிங்கிறது தான். இதுல வந்து கலோரிகள் அப்படிங்கிறதும் குறைவா இருக்கிறதுனால நிறைய பேர், அதாவது உடல் எடையெல்லாம் கம்மி பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவா இருக்கும். கூடவே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ளூபெரியை வச்சு நிறைய விதமான கேக் செஞ்சு சாப்பிட்றது, அப்புறம் வந்து சாலட் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு இந்த பழங்களை வச்சே வந்து இந்த ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நீங்கள் இன்றைக்கி என்ன தகவலோடு வந்திருக்கீங்க?
1: ப்ளூபெரி.
0: ப்ளூபெரியா? என்ன, இப்போ தானே நான் சொன்னேன்.
1: நீங்கள் சொன்னதான் நானும் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் நேர்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி ஜாபிராவது இல்லை அக்காவது ப்ளூபெரி பற்றி சொல்லியிருக்கலான்னு, ஆனால் நான் சொல்ல போகிறது இன்னைக்கு நார்த் அமெரிக்கன் ப்ளூபெரி, அதாவது இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது அது வந்துட்டு பில்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா.
0: சரி, அப்போ ப்ளூபெரியோட ஒரு வகையை பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச், 3வது T20 என்னென்ன ஆச்சு, யார் ஜெயிச்சாங்க?
1: அதாவது இங்கே வந்துட்டு யார் ஜெயிச்சா அப்படின்னா இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. நான் பார்க்கும்போது இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க ஜெயிக்கலை. ஏன் அப்படின்னா முதல்ல வந்துட்டு பேட்டிங் ஆனது யார் அப்படின்னா இங்கிலாந்து வந்துட்டு நாங்கள் பேட்டிங் சொல்கிறோம்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆடினாங்க. அதாவது 201 அடிச்சிருந்தாங்க, ஓகேவா? 201 அடிக்கும்போது அதில் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னா ஃபில் சால்ட்டும் ஜாஷ் பட்லர், வேறு வந்துட்டு ஹெட்ப்ரூக் அப்படின்னு அவர் தான் கேப்டன், ஓகேவா? அவங்க மட்டும் நல்லா விளாண்டுருக்காங்க, அதனால 201 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர். இங்கிட்டு சூரியவம்சி இன்னைக்கு நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஆனால் சூரியவம்சி 5 balls 13 அடிக்க முடிஞ்சிச்சு, அதாவது 2 6 அடித்தாங்க அந்த பாலில். அதோட அவ்வளோ தாண்டா அவ்வளோதான், சூறாவளி எழுந்திரிச்சு இப்போ ஜெயிச்சிடலாம் நினச்சேன், ஆனால் 2 6 அப்புறம் அப்படியே அவுட் ஆகிட்டாங்க. 1 run ஓடிட்டு திரும்ப அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 10, அதுக்கப்புறம் இஷன் கிஷன் 13, அக்ஷர் பட்டேல் மட்டும் கொஞ்சம் நின்று 1 4 1 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார்.
0: சரி, ஓகே, இதுலேருந்து கடைசியில் இங்கிலாந்து டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா டீமுக்கு இருக்கிறது 2 சான்ஸ் தான், அதில் வின் பண்ணால் தான் ட்ராக்கே கொண்டு வர முடியும். வின் பண்ண முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைவு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஃபுட்பால் மேட்ச்லேயுமே வந்து ஒரு முக்கியமான திருப்பம் ஒன்று நடந்துச்சு. அதாவது நேற்று வந்து ஒரு டீம் வந்து திரும்பவும் வந்து காலிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் டீம் தான். ஆல்ரெடி ஸ்பெயின் டீமுக்கும் போர்ச்சுகல் டீமுக்கு தான் வந்து நேற்று போட்டி நடந்துச்சு. அந்த போர்ச்சுகல் டீமோட கேப்டன் யார்?
1: நெய்மரா?
0: இல்லை, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலேருந்து நேத்தோட அவங்களோட கணக்கு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஒரு போட்டியில் வந்து தோல்வியோட போயிருக்கிறதா வந்து ஒரு கண்ணீரோட வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கும் நெருக்கமான ஒரு போட்டி அப்படின்னா இந்த ஃபுட்பால் போட்டி தான். அதுலேயும் உலகக்கோப்பையிலேருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அவங்களோட ஃபேன்ஸ்னாலையுமே. ஆனால் நேற்று அவங்க வந்து ஒரு வின்னோட போக முடியல, தோல்வியோட தான் போயிருக்காங்க. காரணம் ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் டீம் வந்து 1 goal போட்டு அவங்களுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இடையிலலாம் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது ரொனால்டோ வந்து ஒரு கோல் போடுறதா இருந்தது, ஆனால் கோல் கம்பம் வரைக்கும் போய் அதை வந்து கோல் கீப்பர் தடுத்துட்டாங்க. அதனால அவங்களோட கோலுமே வந்து பதிவு செய்ய முடியல. அடுத்து கிடச்ச அந்த ஒரு ஃப்ரீ கிக்கில் தான் வந்து அந்த ஸ்பெயின் டீம் வந்து 1 goal எடுத்து அவங்களுமே அந்த ஒரு காலிறுதி போட்டிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் கேம் 90s kids வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அது எப்படி விளையாடு அப்படிங்கறத இப்போ ஒரு டெமோ காமிக்க போறோம். ஆனா அதுக்கு எந்த நம்பர் வெச்சுக்கலாம் ஜான்குறை?
1: அதாவது 3ங்கற நம்பர் வெச்சுக்கலாம் அக்கா.
0: சரி, சின்ன நம்பர்ல இருந்தே போயிடலாம் அப்படினு சொல்லிருக்கீங்க. சரி, 3 அப்படினா 3, 6, 9, 12 அந்த மாதிரி அதோட மடங்குகள்லாம் வருது இல்லையா, அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல பஸ் அப்படினு சொல்லணும். மீதி எல்லாத்துக்குமே நம்பர் வரிசையா சொல்லிட்டே தான் போகணும். இதுதான் கேமோட சிம்பிள் ரூல்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: 1 2 பஸ்
0: 4
1: அஞ்சு

0: பஸ்
1: 7
0: 8
1: பஸ்
0: 10
1: 11
0: பஸ்
1: 13
0: 14
1: பஸ்
0: 16
1: 17
0: பஸ்
1: 19
0: 20
1: பஸ்
0: சரி ஓகே, இப்படிதான் கேம் இருக்க போகுது. இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய நம்பர்ஸ்லாம் எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நேயர்கள் யாராவது கலந்துக்கிட்டு இந்த ஒரு விளையாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ஆர்கார் இருந்து என் சேஷாஜம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க. நான்
2: நீங்க அண்ணமா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்கோம்னா. அப்போ 3, 6, 9, 12 அப்படின்னு அதோட மடங்குகள் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க வந்து பஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணும். பஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து நம்பர் சொல்லுவேன், அப்படியே கண்டினியூ
2: பண்ணுவேன்.
0: இல்லனா 3 அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்க இப்ப பஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்து 4, அப்புறம் நீங்க 5, அடுத்து நான் 6 சொல்லும் போது பஸ்
2: சொல்லுவேன். ஓகே, சொல்றாங்களா? வேற 2-4 அது மாதிரி வராங்களா?
0: இல்லனா அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுப்போம். உங்களுக்கு வந்து 3 நம்பர், அவ்வளவுதான்.
2: 3, 6, 9 அது மாதிரி.
0: ஆமாண்ணா.
2: ஓ சரி, இப்ப நான் வந்து பஸ் டாகா 9 சொல்லி பஸ் சொல்றா, நீங்க 12 சொல்லணுமா 5 சொல்லணுமா?
0: இல்லனா அடுத்த நம்பர் வந்து வரிசையா தான் வரும், ஆனா அந்த நம்பர் வரக்கூடிய இடங்கள்ல பஸ் மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான்.
2: புரியல சொல்றது.
0: இப்ப உதாரணத்துக்கு நானும் ஜான் ஹோரே தம்பியுமே வந்து விளையாண்டு காமிக்கட்டுமா?
2: சரி சரி
0: சரி. 1, 2 பஸ்,
1: 4, 5 பஸ்
0: இப்படிதானா கேம் விளையாடணும், புரிஞ்சுதா?
2: இப்ப அதான் 3, 6 பஸ் இருந்தாக்கா 9 சொல்லுவது 12 சொல்லணும்.
0: ஆமாண்ணா. ஆமா
2: சரி.
0: ஓகேண்ணா, தொடங்கலாமா?
2: தொடங்கலாம்.
0: 1, 3, 1, 2 பஸ்,
2: 4, 5, 6
0: 6 சொல்லக்கூடாதுன்னா பஸ் சொல்லணும்.
2: அடுத்தது உங்களுக்கு பஸ் சொல்லணுங்களா?
0: அப்படி ஒவ்வொரு இதுக்கும் பஸ் சொல்லணும்ண்ணா. சரி ஓகே, பரவாயில்லண்ணா, அவுட் ஆயிட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் விளையாடும் போது சூப்பரா விளையாடலாம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: உங்களுக்கு பிடித்தமான பாடல் புதிய பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஓகேண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணாக்கு வந்து விளையாட தெரியல, கேம் வந்து ஒரு அறிமுகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. அண்ணா வந்து ஒரு நல்ல ஃப்ளோவில் தான் போயிட்டு இருந்தாங்க, ஆனால் அடுத்து திரும்ப வரவுமே வந்து அவுட் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய நேயர் வந்து அவுட் ஆகாமல் விளையாடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர், அப்புறம் எங்கேருந்து பேசுறீங்கண்ணா?
3: தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: உங்களுக்கான
0: நம்பர் என்ன? 6. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: 1, 2, 3
0: ஆனா ஜாலியா இருந்துச்சு, நல்லா ஃப்ளோல தான் போயிட்டு இருந்தீங்க. பரவாயில்லண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. ஓகேண்ணா. ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நம்ம சாதிக் அண்ணா வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாங்க, ஆனால் அப்படியே வந்து நம்பர்லாம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நேர் அவுட் ஆனாலும் ஜாலியாக இந்த கேம் போச்சு. அதனால் இன்னும் யாராவது விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் ஹொரேப் தம்பியுமே இன்றைக்கி ப்ளூபெரிக்கான ஒரு டே அப்படிங்கிறதுனால ப்ளூபெரியை பற்றி, அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு டைப் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, நான் சொன்னேன்ல இதோடைய அந்த இயற்பெயர் என்ன அப்படின்னா பில்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்க அப்படியே ப்ளூபெரி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ப்ளூபெரி வந்துட்டு காயாக இருக்கும்போது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும், அதுவே இது கொஞ்சம் காயாக இருக்கும்போது ரெட் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இது பழுத்திருக்கா பழுக்கலையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இது குட்டியாக ப்ளூபெரி சைஸில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு ரெண்டு ப்ளூபெரியை சேர்த்தா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதே ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகை இது வந்துட்டு எல்லாம் புற்களில் தான் முளைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்கக்கா.
0: சரி ஓகே, அதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நானுமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவேன், உணவுப் பொருள். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது கேண்டில் மெழுகுவர்த்தி. கேண்டில்னால் வந்து மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் அதுக்கும் நட்ஸுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதாவது ஒரு நட்ஸோட பேரே வந்து கேண்டில் நட்டு தானா, அதோட வரலாற்று பயன்பாடு காரணமாக தான் இந்த ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பச்சையாக இருக்கும் பொழுது அதிக நச்சுத்தன்மையோடு இருக்குமா, ஆனால் வறுத்த பிறகு அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலுரைட்ஸ் மொலிகானஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பாலினேஷியா அப்புறம் வந்து தென்கிழக்கு ஆசியா இந்த மாதிரியான பகுதிகள் தான் இந்த கேண்டில் நட்டோட ஒரு முக்கியமான தாயகமாகவே இருக்குது. இது வந்து பச்சையாக சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வயிற்றுப்போக்கு, குமட்டல், இது எல்லாமே வந்து ஏற்படுமா. ஸோ வறுக்கும் பொழுது அதோட நச்சுக்கள் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகி உணவில் சேர்க்கிற ஒரு பதத்துக்குமே வந்துடும். மாவுச்சத்து தான் இதோட முக்கியமான ஒரு மெயின் பெனிஃபிட்டாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால இதில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் சத்து அப்படிங்கிறதும் கிடைக்கும். இப்போ சூப்பு, குழம்பு இந்த மாதிரியான பொருட்களில் வந்து கறிகள் வந்து அந்த குழம்போட ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா வந்து அந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக கெட்டியாக இல்லாமல் இருக்கும், அந்த ஒரு விஷயத்த கெட்டிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணப்படுதான். தோல் பராமரிப்புக்குமே வந்து அதிகமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கொட்டையிலேருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயில் கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அடுத்ததாக வைட்டமின் ஏ, வைட்டமின் இ அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். இது சரும பராமரிப்பை நல்லா பார்த்துக்குமா. ஏன் சோப்பு அப்புறம் ஒரு சில அழகு சாதன பொருட்கள்லாம் கூட இதுதான் வந்து பயன்படுத்துறதா சொல்றாங்க. மருத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே தோல் பிரச்சனைகளை சரி செய்யறது, முடி வளர்ச்சிக்குமே வந்து அதிக அளவில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில் பஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படுற நேயர்கள் 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஓகே நம்ம ஜான் ஹோரேபும். இன்னைக்கு வந்து ஒரு ப்ளூபெரி டே அப்படிங்கிறதுனால அதோட ஒரு டைப்பான பில்பெரி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம பஸ் கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த ஒரு கேமில் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒன்று சொல்லுவோம், அந்த நம்பரோட மடங்குலாம் வரக்கூடிய இடங்களில் பஸ் அப்படின்னு சொல்லணும். மீதி அப்படியே நம்பர் எல்லாமே வந்து வரிசைப்படி சொல்லிட்டே போனா போதும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜான் கோரை தம்பி சொல்லிட்டு இருந்தா அந்த பில் பெரிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இது பார்க்க நம்மளுடைய மனிதர்களுடைய கண்ணு மாதிரியே இருக்கிறதுனால இது நம்மளுடைய கண்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது நம்மளுடைய அந்த கண்ணை க்ளீன் பண்ணும்ல, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பாட்டு வந்துட்டு நம்மளை எப்பயும் நம்ம கண்ணில் ஏதாவது தூசி இருந்துச்சு அப்படின்னா அதை கழுவும் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: என்ன பாட்டு தெரியலையே.
1: கோர்னியா அப்படிங்கிறது இப்போ ஞாபகம் வந்துருச்சா?
0: பேர் கொஞ்சம் தெரியல, பட் பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: கோர்னியாவை இன்னும் நல்லா பலப்படுத்துமா, அதனால நம்மளுடைய கண்ணு எப்பயுமே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய பழம் மட்டும்தான் நம்மளுக்கு உதவுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதோடைய இலைகளும் நம்மளுக்கு உதவும். அதாவது இதோடைய இலைகளை நல்லா அரைச்சி ஒரு காய்ச்சல் சளி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு துணியில் கட்டி அதோடைய சாரை நம்ம மூஞ்சி கழுவி கழுவி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூஞ்சி பளபளப்பாகும். இல்லை அப்படின்னா அதை நம்மளுடைய துணியில் கட்டி நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது பழம் அதுக்குள்ளே இருக்கிற விதை கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோடைய விதையை நம்ம நல்லா அரைச்சி நம்ம எப்பயும் குடிக்கிறோம்ல, அதாவது காஃபி இல்லை பாலாக இருக்கட்டும் எதுனாலும் அதில் ஒரு ஸ்பூன் கலந்து நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குல்ல அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: இன்னும் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாக்கி தகவலை இன்னும் பொறுமையாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து பலர் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு தேடுறத விட முதல் வேலையாக மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின் தான் தேடுறாங்க. அப்படி மொபைல் ஃபோனை வந்து கையில் எடுத்த பிறகு தான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பாடோட அந்த ஒரு உணவுகளையுமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கையில் ஸ்நாக்ஸு ஒரு கையில் ஃபோனு, இப்படி தான் வந்து பல பேரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முக்கியமாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிட்டே தான் இருக்குது டெய்லி அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், அப்படி அந்த ஸ்க்ரீன் டைம் பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவங்க வந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் அப்படிங்கிறது அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுமே வந்து வருது. அவங்க பார்க்கக்கூடிய அந்த டைமிங்கில் வர்றதான் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம், நான் பாமன்ல இருந்து.
0: சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது கேட்டிங்களா?
2: நம்பர் சொல்லி
0: அதாவது பஸ் கேம். பஸ் கேம் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு நம்பர் என்ன அப்படின்னா 5-10. இல்லக்கா, அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வந்து 1-2-3 அப்படின்னு, அதாவது 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டே போகணும். 5-10 அந்த இடங்கள்ல பஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும், நம்பர் சொல்லக்கூடாது,
2: அவ்வளவுதான்.
0: சரி, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன்.
2: 1-3
0: சொல்லக்கூடாதுக்கா, 2-3 அப்படின்னு வரிசை சொல்லணும்.
2: 2-3-4
0: பஸ்
2: 6-7-8-9
0: பாதி வார்த்தை சொல்ல வந்துட்டேன். சரி பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பாதி வார்த்தை சொல்லுங்கக்கா?
2: 16.
0: இல்லக்கா, நான் அவுட் ஆயிட்டேன். நீங்க தான்க்கா
2: வின்னு. சரிமா, என்னமா வந்து இன்னைக்கா நீங்க உங்களுக்கு கொடுத்த பாட்டு?
0: ஓகேக்கா, ஓகே, புது பாடலாம் கண்டிப்பா கொடுத்துடுறோம். ரொம்ப நன்றி.
2: சரிமா, சரிமா.
0: ஓகே, நம்ம யாசின் அக்காவுக்கு வந்து கேமை புரிய வச்சாலும் நான் இந்த ஒரு கேமில் வந்து அவுட் ஆகிட்டேன். நேயர்கள் யாராவது அவுட் ஆகாமல் நம்ம அக்கா மாதிரி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக அந்த விளம்பரங்கள் எல்லாத்தையுமே வந்து தடுக்க என்ன செய்கிறது அப்படின்னு பலர் தெரியாமல் இருக்காங்க. அதாவது முதல்ல வந்து குழந்தைங்க படிப்புக்காகவோ இல்லை வந்து பொழுதுபோக்குக்காகவோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வைக்கலாம். ஒரு 30 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அலர்ட் மெசேஜ் மாதிரி வந்து அனுப்பிடும். அதே மாதிரி 1 ஹவராக இருக்கலாம். அப்புறம் வந்து டைமிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற நேரங்கள் வரைய வந்து வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இதை தவிர இந்த தவறான விளம்பரங்கள் வராத தடுக்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து தனி அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இப்போ பேரண்ட்ஸ்லாம் ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுக்குமே வந்து அதே அக்கௌண்ட்டை கொடுக்காம அவங்களுக்கான ஒரு ஜிமெயில் வந்து போட்டு அதையுமே வந்து ஏஜை மென்ஷன் பண்ணி கொடுக்குறப்போ தேவையில்லாத ஆட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்களுமே குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத ஆட்ஸை தொடக்கூடாது, அப்புறம் வந்து எந்த விதமான லிங்க்ஸ்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதையுமே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை பார்த்து உடனே வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான லிங்க் தான் வந்து நிறைய பேர் வச்சுப்பாங்க. அதாவது இந்த வீலை வந்து ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் விழுகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க பார்க்கக்கூடிய நேரங்களில் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும். பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம், முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரே.
5: ஓகே, அடுத்ததா இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே வந்து பஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பியோட கடைசி ஒரு சில தகவல்கள் அந்த பில்பெரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
6: அதுக்கப்புறம் இது பெரியவங்களுக்கு வர அந்த டயபெட்டிஸ் இருக்குல்ல, அதையும் குறைக்கும். அதுக்கப்புறம் இதுல நம்மளுடைய ஹார்ட் சுத்தி ஒரு ஆசிட் ஒண்ணு இருக்கும், அது என்னன்னு தெரியுமா?
5: அது என்ன ஆசிட்?
6: ஃபெரோலிக் ஆசிட், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு.
6: அந்த ஃபெரோலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டை சுத்தி இருக்கும். இப்போ நீங்க அமைதியான ஒரு இடத்துல இருக்கீங்க, டக்குன்னு ஒரு அணிகுண்ட உங்க கிட்ட வச்சிருந்தாங்க, டம்முன்னு வெடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஷேக் ஆகுமா இல்லையா, அதிர்வு இருக்கும்ல, அந்த அதிர்வை இந்த ஹார்ட்டுக்கு அவ்வளவா வர விடாம இந்த ஃபெரோலிக் ஆசிட் தான் தடுக்கும். ஃபெரோலிக் ஆசிட் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் வர போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபெரோலிக் ஆசிட் இதுல 100%க்கு 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சாப்பிட்டாலும் ஃபுல்லாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய அந்த டைஜஷன் இருக்குல்ல, அதையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்கக்கா.
5: சரி, ஓகே, இந்த பில்பெரியை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட தான் நம்ம ஜான் குரேப் தம்பி இன்னைக்கான தகவலையும் முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு படிப்பு பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் அதாவது நம்மளில் பலர் வந்து இந்த சின்ன வயசில் இந்த டிவி சேனல்லாம் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டில் வந்து 2 பேர் வந்து வருவாங்க, வீட்டோட ஒரு ரூமையோ இல்லை வந்து வீட்டோட ஒரு பகுதியோ கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் கொடுத்துருவோம். பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒப்படைச்ச ஒரு கொஞ்சம் நாட்கள்லையே அந்த வீடை வந்து தலைகீழாக அதாவது அழகாக மாற்றிடுவாங்க. அப்படி நம்மளும் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன படிக்கணும்னா, இந்த இன்டீரியர் டிசைனிங் அப்புறம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த ஒரு கோர்ஸில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாமா. வீடு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதை தவிர ஆஃபீஸ் அப்புறம் வந்து ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் கடை அப்படின்னு கட்டடங்களோட உட்புறத்தை அழகாக்குறது தான் முக்கியமான இவங்களுக்கு வந்து ஒரு வேலையாகவுமே இருக்கும். நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றி தருவாங்க. இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் கோர்ஸில் வந்து என்னென்ன படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கலர்ஸ் தியரி, அதாவது எந்த கலர் வந்து இந்த செவத்துக்கு கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் வந்து லைட் செட்டப், எந்த லைட்டு கலரில் வந்து நம்ம செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் என்ன மாதிரியான மரச்சாமான்கள் எல்லாமே வந்து போடணும், அப்புறம் வந்து என்ன கர்டைன் யூஸ் பண்ணணும், அதாவது திரை சீலைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தரையோட கலரு சுவரோட அலங்காரம் இது எல்லாமே பிளான் பண்ணி வடிவமைக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுத்தருவாங்க. பிஎஸ்சி அதாவது பிஎஸ்சிலையுமே வந்து இந்த ஒரு கோர்ஸ் 3 வருஷம் படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் அப்படிங்கிறது மூலமாக. இதில் இன்னொரு முக்கியமான திறமை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, அதாவது நல்ல ஒரு படைப்பாற்றல் திறமை இருக்கணும், அப்புறம் வரையக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது. இன்னும் அட்வான்ஸ்டாக படிக்கணும் அப்படின்னா கூடவே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே கொடுப்பாங்க, 3D விஷுவலைசேஷன் இது எல்லாமே கூட வந்து இருக்குமா. இதோட சேர்த்து முக்கியமாக காஸ்ட் எஸ்டிமேஷன், அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்குள்ளே அவங்களோட செலவுகள் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் அந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ப்ளஸ் சொந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கோர்ஸை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல வேலையுமே வந்து பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து செய்யும் பொழுது தான் அதை பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால் ஆரம்ப நிலையிலையும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக ஆன பிறகும் சரி, அதோட சேலரியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போயிட்டே தான் இருக்கும், குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான வெளி மாவட்டங்களில் கண்டிப்பாக வந்து தெளிவாக படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலோட அடுத்ததான் நம்ம நேர்கேட்ட பாடல். கொஞ்சம் தாமதமாக தான் வருது, ஆனால் என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. நம்ம ஜான் ஃபோரை தம்பியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க.
6: பை பைக்கா.
5: பாடல்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இருக்கீங்க?
1: ரீட் பண்ணேன்.
0: ஆ சரி ஓகே. ஒரு தமிழ் கதை வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை, அரசர் காலத்து கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கதை அப்படிங்கிறத ரீட் பண்ணி காமிங்க.
1: தெனாலிராமனின் கதை. ஒரு முறை விஜயநகர பேரரசில் எலிகள் தொல்லை மிக கடுமையாக அதிகரித்தது. தானிய கிடங்குகள் அனைத்தும் நாசமாகின. இதனால் கவலையடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனையையும் அதனை வளர்ப்பதற்காக ஒரு சிறந்த பசுமாட்டையும் இலவசமாக வழங்க உத்தரவிட்டார். மக்கள் அனைவரும் தினமும் பசுவின் புதிய பாலை பூனைக்கு கொடுத்து எலிகளை பிடிக்க பழக்க வேண்டும் என்பது மன்னரின் கண்டிப்பான கட்டளை ஆகும். அனைவரும் பூனைக்கு பால் கொடுத்து வளர்த்தனர். ஆனால் தெனாலிராமன் ஒரு விசித்திரமான தந்திரம் செய்ய நினைத்தார். அவர் முதல் நாளே நன்கு காய்ச்சிய கொதிக்கும் சூடான பாலை கிண்ணத்தில் ஊற்றி பூனையின் முன்னால் வைத்தார். பசியோடு இருந்த பூனை ஓடி வந்து பாலை குடிக்க முயன்றது. சூடான பால் பட்டவுடன் அதன் வாய் வெந்து போனது. அன்று முதல் அந்த பூனை பாலை கண்டாலே பயந்து ஓடத் தொடங்கியது. பசுவின் பால் அனைத்தையும் தெனாலிராமன் தன் குடும்பத்தினருக்கு பயன்படுத்தி கொண்டார். சில மாதங்கள் கழித்து மன்னர் பூனைகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். அனைத்து அமைச்சர்களின் பூனைகளும் பால் குடித்து கொழுத்து சோம்பேறியாக இருந்தன. அவை எலிகளை பிடிக்கவே இல்லை. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் மிகவும் ஒல்லியாக சுறுசுறுப்பாக இருந்தது. பசியின் காரணமாக அது வீட்டில் இருந்த எலிகளை வேட்டையாடி குவித்தது. மன்னர் வியப்புடன், தெனாலிராமன், உன் பூனை ஏன் இவ்வளவு மெலிந்து இருக்கிறது? நீ அதற்கு பால் தருவதில்லையா என்று கோபமாக கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, என் பூனைக்கு பாலே பிடிக்காது என்றார். மன்னர் அதை நம்பாமல் பூனைக்கு முன்னால் மீண்டும் மாட்டுப்பாலை வைத்தார். பழைய பயத்தில் பூனை அலறி அடித்து ஓடியது. உண்மையை அறிந்த மன்னர் சிரித்தார். பூனைகளுக்கு பாலை கொடுத்து கொழுக்க வைத்தால் அவை சோம்பேறியாக எலிகளை பிடிக்காது என்ற உண்மையை உணர்த்திய தெனாலிராமனை பாராட்டி பரிசளித்தார். இதனால் தெனாலிராமனின் புகழ் நாடு முழுவதும் மேலும் ஓங்கியது. அவர் சிறந்த அறிவாளி என்றும் மக்கள் போற்றினர்.
0: ஓகே, கதையுமே வந்து சூப்பரான ஒரு ட்விஸ்டோடு தான் முடிஞ்சிருக்கு. நானுமே வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்து கதை முடியும் அப்படின்னு. அந்த பூனைக்கு வந்து ஒரு பயத்தை காமிச்சு வச்சதுனால அந்த பூனையுமே வந்து ஒரு பயத்துலையும் பசியோடையும் இருந்து அதோட வேலை எல்லாமே வந்து சிறப்பாக முடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் எல்லாரும் வந்து ஒரு விதமான பசியோடு இருந்தால் அவங்களோட வேலைகளை சிறப்பாக முடிப்போம் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு, அடுத்ததாக இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே வந்து நம்ம பஸ் கேம் விளாண்டுட்ருக்கோம். அதில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம சஞ்சய் தம்பி வந்து எப்படி டெய்லி நம்மளோட டியூஷனுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, என்ன டைமிங்க்கு நீங்கள் வருவீங்க, எந்த டைமுக்கு போகிறீங்க?
1: 5 மணிக்கு வருவேன். சரியா 6 மணிக்கு கிளம்பிடுவேன்.
0: சரி ஓகே, 5 to 6 அப்படிங்கிறதான் டைமிங். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இதை வந்து வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரி. அப்புறம் 627 பேசுறதுக்காக
7: நான் ஜாபீர்.
6: ஓகே, ஜாபீர் தம்பியுமே வந்து நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு வந்து சஸ்பென்ஸு, சீக்கிரட்டு, ட்விஸ்ட்டு அப்படின்னு எதுவுமே வைக்க முடியாது. ஏன்னா இந்த பகுதியிலே நம்ம என்ன தகவல் அப்படிங்கிறத நம்ம ஜாபீர் தம்பி மூலமா தெரிஞ்சுக்க தான் போறோம்.
7: ஓகேக்கா, நம்ம அதிகமாக போனதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து வேலூர் கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்லக்கா. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த செங்கோட்டை, ஆக்ராவோட ரெட் ஃபோர்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள நீங்கள். அந்த ரெட் ஃபோர்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆக்ராவில் இருக்கிற இந்த ஒரு செங்கோட்டை, இது யமுனை ஆற்றுக்கரையில் தான் இது அமைஞ்சிருக்கு. இது வந்து யுனெஸ்கோ அப்படின்ற ஒரு பாதுகாப்பில், அதாவது அந்த காலத்தில் உள்ள எல்லா பொருட்களையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாப்பாங்கல்ல
6: அவங்களுக்கு. இப்போ தஞ்சாவூர் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா யுனெஸ்கோவால் பராமரிக்கப்படுது. அந்த மாதிரி
7: யுனெஸ்கோவை தான் இதையுமே பராமரிச்சுட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்தலமாகவும் இதாக்கி வச்சுருக்காங்களாம். இது வந்து சிவப்பு மணக்கற்களால் கட்டப்பட்ட இந்த ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை 1965 முகலாய பேரரசர் யார், நம்மளோட ஷாஜகான், அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஒரு செங்கோட்டையும் கட்டியிருக்காரு. இது வந்து தாஜ்மஹாலுக்கு வடகிழக்கில் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குக்கான். அப்புறமா இதோட சிறப்பம்சங்கள் என்ன, அப்புறமா அமைவிடம், கட்டடக்கலை, முக்கிய பகுதிகள், அப்புறமா ஷாஜகானை பற்றின ஒரு சின்ன தகவலும் அப்படின்றத அவங்க இன்னும் தொடர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
6: சரி, ஓகே, செங்கோட்டையை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அது என்னென்ன தகவல் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணி தான் ஆகணும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து பஸ் கேம் விளாண்டுட்டுருக்கோம் ஜாபீர். அதனால் இப்போது அந்த ஒரு கேமை நம்ம ரெண்டு பேரும் விளையாடி காமிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா?
7: நீங்கள் என்ன சொல்லியிருங்க.
6: உங்களுக்கான நம்பர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு 7 நம்பர் நான் வந்து சொல்கிறேன்.
7: 7 இல்லை, அந்தளவுக்குலாம் போய் 5 போங்க.
6: இல்லை இல்லை, நாங்கள் ஆல்ரெடி 5 வந்து ஜாலியாக விளையாண்டாச்சு, ஃபஸ்ட்டு இதிலே என்ஜாய் பண்ணியாச்சு. அதனால் ஒரு 7 நம்பர் வைப்போம், ஏன்னா அப்போ தானே நீங்கள் மாட்டுவீங்க.
7: 7 நம்பர்லாம் ஃபஸ்ட் டைம் மாற்றிடுவேன்.
6: சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
7: 7
6: இல்லை, ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3 தான் சொல்லணும். 7 வர்ற இடங்களில் பஸ்ஸுன்னு சொல்லணும். 7, 14, 21 அப்படின்னு.
7: 1, 2, 3, 4, 5, 6 பஸ், 8, 9, 10, 11, 12 13
6: பஸ்,
7: 15, 16, 17, 18, 19, 20 பஸ்,
6: 22, 23, 24, 24
7: நீங்க சொல்லுங்க. 25
6: நீங்க தான் சொல்லணும், நான் 24 சொன்னேன்.
7: சரி, 25,
6: 26
7: பஸ்,
6: இல்லை தப்பு, 28 தான் பஸ் வரும். அதனால நீங்கள் வாய்ப்பாடை மாற்றி மறந்து சொல்லியாச்சு. நம்ம ஜாபீர் தம்பியை வந்து நினச்சபடி அவுட் ஆக்கியாச்சு. நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேமில் அவுட் ஆகணும், விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் குழந்தைகளுக்கான பராமரிப்பு அப்படிங்கிறது அம்மாவோட கருவறையிலிருந்தே தொடங்குது அப்படின்னு நம்ம வந்து பல தடவை சொல்லியிருப்போம். அதாவது குழந்தை வந்து உருவான உடனே நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா தேவையான நேரங்களில் வந்து மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறத வந்து சரியாக பண்ணுறதா இருக்கலாம். இது குழந்தை பராமரிப்பு கணக்கில் தான் வறுமா. இப்போலாம் வந்து பலருக்கு சிசரியன், அதாவது அறுவை சிகிச்சைகள் மூலமாக தான் டெலிவரி அப்படிங்கிறது நடக்குது. அதில் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அதனால ஒரு சேஃபான ஆரோக்கியமான மருத்துவ வசதி அப்படிங்கிறது எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே கண்டிப்பாக வந்து செக்அப் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து குழந்தை வந்து அம்மா வயிற்றில் இருக்கும்பொழுது கிடைக்க வேண்டிய ஒரு சுகாதார சேவைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அடிப்படையான ஒரு விஷயம் தான் இப்போ நான் வந்து சொன்னது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததும் கிடைக்க வேண்டிய உடனடி பராமரிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளோட உடல் வெப்பநிலை அது வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் மூச்சு விடக்கூடிய திறன், அப்புறம் வெயிட்டு, கண் பார்வை எப்படி இருக்குது, கேட்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்னு உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து அடிப்படை விஷயங்களில் வருது. இதுதானே மருத்துவர்களோட முக்கியமான பொறுப்பு, அவங்களோட வேலை தானே, இதை வந்து அவங்களே செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சா ஆனால் அது வந்து சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பல தடவை வந்து யோசித்து விசாரித்த பிறகு தான் ஒரு இடத்துல வந்து நம்பி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தொடங்கணும். அதை வந்து பலர் சோதிக்காமல் இருக்கிறதுனால தான் மருத்துவம் தொடர்பான குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. அப்படி குழந்தைகளோட உடல்நிலையில் ஏதாவது சின்ன பிரச்சனை தெரிஞ்சால் கூட அதை வந்து பணம் காரணமாகவோ இல்லை வேற எந்த ஒரு விஷயம் காரணமாகவோ தள்ளி போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அப்போவே வந்து சரி செய்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு இது பற்றினா சுகாதார விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து இது விளையாட்டு காரியம் இல்லை அப்படிங்கிறது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் உயிர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த மருத்துவ வசதி, குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சுகாதார தேவை இது எல்லாமே வந்து சரியாக பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக லக்கி பாஸ்கர் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களோட இசையில், ஆனந்த் அரவிந்த் தக்ஷன், அப்புறம் வந்து ஸ்வேதா மோகன் அவங்களோட குரலில் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து செங்கோட்டை பற்றின தகவல்கள், நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து பஸ் கேமுமே வந்து விளையாண்டுட்டுருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்த நம்பர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாபீர் தம்பி தான் இப்போ சொல்ல போகிறாங்க.
2: அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட பேசுகிறக்காக ஒருத்தங்களும் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்டே சொல்லிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஸ் கேம் விளையாண்டு இருக்கோம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடவா?
3: அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு உங்க பகுதியில கிளைமேட் எல்லாம், இன்னைக்கு மழை வந்ததா அல்லது வெயில் தானா?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கதான் செஞ்சிச்சு எங்களுக்கு.
3: சரி சரி, அப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
2: ஆமா, ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம்.
3: சரி தம்பி, சொல்லுங்க என்ன நம்பர்.
2: 11.
3: ஓகே.
2: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
3: பஸ்
2: 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, பஸ்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பி அவுட்டு.
3: என்ன
1: பாடல் வேணும் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து சித் ஸ்ரீராம் வாய்ஸ்ல என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து மறு வார்த்தை பேசாதே, சூப்பரா இருக்கும் பாஸ் அவங்க மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ஒலிபரப்புறீங்களா?
1: ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
3: தேங்க்யூப்பா, பாய் பாய்.
1: ஓகே ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து அவுட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ட்விஸ்ட் மாதிரி நம்ம ஜாபீர் தம்பி வந்து கடைசியில் அவுட் ஆயிட்டாங்க. ஏன் ஜாபீர், மாத்தி சொல்லிட்டீங்க நம்பரை?
2: இல்லைக்கா, ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப பெரிய காரணம். டப்புன்னு என்னன்னா, எனக்கு வந்து என்னன்னா டக்குன்னு பஸ்ன்னு சொல்ல வந்துருச்சு வாயி, அதை டக்குன்னு சொல்லிட்டேன்.
1: சரி ஓகே, பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க அவுட்டு தான். சரி, இப்போ வந்து நீங்க என்ன ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்கீங்களோ அதை வந்து சொல்லுங்க.
2: ஓகேக்கா, இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய வந்து ஒரு கட்டிடமும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி பெரிய கட்டிடம்னா, ஒரு நகரம் அளவுக்கு இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய கட்டிடமா கட்டமைச்சிருக்காங்கலாம். சரி, இது என்ன எனக்கு வந்து ட்விஸ்டா தெரிஞ்சு அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இதுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். அவங்களோட வெறும் கட்டுறது ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 50 ரூபா தான் உள்ள போறதுக்கு.
1: ஓகே,
2: ஆனால் அதுவே வெளிநாட்டுலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா 69 ரூபாயும் அவங்களோட ஃபீஸ் உள்ளே போகிறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இது வேற வெள்ளிக்கிழமை வேற, அதை விட கொஞ்சம் டபுளாக இருக்குமா காசு.
1: சரி ஓகே,
2: என்னாலும் இந்தியர்கள்னால நம்ம ஊருதுன்னு, அதனால அதை மட்டும் 50 ரூபாயா மட்டும் ஆக்கி வச்சிருக்காங்கக்கா. அப்புறமா இதை வந்து ஷாஜகானை வந்து அவங்களோட மகன் இருக்கா பிள்ளைகளுக்கா, அவங்க பேர் என்ன
1: எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும்.
2: அவங்க பேர் என்ன அப்படின்னா, அவங்க மகன் இருக்காங்கல்லக்கா, அவங்க வந்து சிறையில் இருக்கும் போது இதை கட்டமைக்கும் போது இந்த இதை வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம நேரில் அதாவது கிட்டக்க போய் தான் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த சிறையில இருந்து இதை பார்த்துக்குருவாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் அக்கா, நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நான் வசந்தி ரங்கநாதன் நரவலந்து பேசுறேன்ப்பா.
2: உங்களுக்கான
1: நம்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போது, 13.
4: அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய நம்பர் கொடுக்கறீங்க.
1: ஆமாக்கா, அப்பதானே கேம் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும்.
4: ரொம்ப நேரம் இழுத்து போவே.
1: சரி பாக்கலாம்க்கா, யார் வந்து விட்டு போறா அப்படிங்கறத.
4: சரிப்பா, யார் ஆரம்பிக்கணும்?
1: நானே ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
4: சரி சொல்லுங்க.
1: ஓகே, கொஞ்சம் வேகமா சொல்லணும் ஏன்னா பெரிய நம்பர் அப்படிங்கறதுனால.
4: சரிப்பா சொல்லுங்க.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15, 16,
4: 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142 49
3: நீங்களே யோசிக்கிறீங்களா?
1: சரி ஓகேக்கா ஓகே, கடைசியில இந்த கேம்ல யார் வின்னர்னே தெரியாம போயிருச்சு, பரவாயில்லக்கா.
4: ரெண்டு பேருமே வின்னர்னு வச்சுக்கலாம், விடுங்க அதனால என்ன.
1: ஓகேக்கா ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
4: எனக்கு பானக்கா தேடி படத்துல இருந்து என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது அந்த பாட்டு கொடுங்களேன்.
1: ஓகேக்கா ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம், ரொம்ப நன்றி.
4: நன்றிப்பா.
1: ஓகே, நம்ம வசந்தி அக்காவுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தோம், ஆனாலுமே வந்து நல்லா கண்டினியூ பண்ணாங்க. அடுத்ததான் வந்து இப்போது குழந்தைகளுக்கு விடுமுறை நாட்கள்லாம் வருது அப்படின்னா, குழந்தைகளோ வந்து பேரண்ட்ஸோ அதை வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து கிடையாது. உதாரணத்துக்கு லீவ் டேஸ் வந்துட்டாலே இந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தனியாக ஸ்பெஷல் கிளாஸு டியூஷன் அப்படின்னு ஒரு பக்கம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படின்னு விளையாடுற இடம் இல்லைனா வந்து வேற எங்கேயாவது ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து காசும் போயிடும், கடைசியில் நம்மளோட உடல்நிலையும் சரியில்லாம போயிடும். அதனால என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து கிடையாது. முக்கியமா வந்து இந்த ஹோட்டலுக்கு போய் காசு செலவழிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து விளையாடுற இடங்கள் பெரிய பெரிய இந்த ஊஞ்சல் ராட்டினம் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை தவிர நல்ல பயனுள்ள வகையில வந்து செலவழிக்கிறதுக்கான ஒரு அறிவு வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப மியூசியம் இப்பெல்லாம் வந்து பெரும்பாலும் யாரும் அங்க போறது கிடையாது. அப்படியே போனாலும் வந்து போர் அடிக்குது, இந்த கல் பானையெல்லாம் பார்த்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளியூர் அருங்காட்சியகங்களை கூட வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிலர் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அங்கேயுமே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு பலர் நினைக்கிறது கிடையாது. இப்போ வந்து மியூசியம்க்கோ லைப்ரரிக்கோ போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒன்று ரெண்டு விஷயங்களாச்சும் கண்டிப்பாக குழந்தைகளும் கற்றுப்பாங்க. ஃப்ரீயாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி மியூசியம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்கும், அப்படி இல்லைனா குறைஞ்ச அமௌண்ட்டில் தான் வந்து இருக்கும். அதனால பட்ஜெட் ப்ராப்ளமும் பெருசாக வரப்போகிறது இல்லை. அதனால விடுமுறை நாட்கள் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெலாம் லீவ் வருது அப்படின்னா அதை வந்து காசை வீணாக்காமல் நல்ல கரெக்டான முறைப்படி அதை வந்து அறிவு வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரி அவங்களோட மகன் பேர் நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களா?
2: அது வந்து என்ன அப்படின்னா அவுகார சீப்பால் அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா,
1: அவுரங்கசீப்.
2: அதான் அவங்களோட பேர். அவங்க வந்து என்னென்ன அப்படின்னா தன்னோட மகன் வந்து இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிறையில் வந்தே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தாஜ்மஹாலுக்கு கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அவங்க சீப்பால் அவங்களோட வந்து அவுரங்க சீப்பால் அவங்களோட சிறைக்கு இருக்குல்ல, அந்த சிறைக்கு வந்து நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சாப்பினா. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையை வந்து ரொம்ப ரொம்ப சின்னாவும் கட்டதாமல் கொஞ்சம் பெருசாகவும் கட்டினாங்க, அப்போ தான் அவங்களோட மகனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி.
1: சரி ஓகே, இதை பற்றின தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாடல்கள் வருது, இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்ணோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:51 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ
1: மற்றும் ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் இன்னைக்கு செங்கோட்டை பத்தின தகவல்,
1: அதுல ஒரு சில சின்ன தகவல் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பேர் தாஜ்மஹாலை விசிட் பண்ண போவீங்கல்ல, யாராச்சும் போவீங்க, கேட்டுக்கிறக்க யாராச்சும் போனீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஒரு செங்கோட்டை இருக்கு. கண்டிப்பா நம்ம இந்தியர்கள்னால வெறும் 50 ரூபா கேட்டல அந்த ஒரு இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுத்தி நல்ல ஒரு தகவலையும் தெரிஞ்சுட்டு வரலாம். இதுல நான் வந்து உங்களுக்கு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவா தெரிஞ்சிருக்காது, புரிஞ்சிருக்காது. அப்புறமா நீங்க நேர்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு புரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். தாஜ்மஹாலையும் விசிட் பண்ண மாதிரி இதையும் விசிட் பண்ணிட்டு போயிடலாம்.
0: சரி, ஓகே. இதை பற்றின இன்னொரு ஒரு சில தகவல்கள் வந்து நானும் சொல்லலான் இருக்கேன். இந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது வந்து 2007 தான் வந்து அதுவுமே வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த செங்கோட்டை அப்படிங்கிறது எதுக்காக பேர் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட சிவப்பு நிறம் காரணமாக தான், ஏன்னா அந்த ஒரு மண்ணால், சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய மண்ணால் தான் அது கட்டப்பட்டுச்சான். அதனால அதுக்கு வந்து செங்கோட்டை அப்படிங்கிற ஒரு பேருமே வந்திருக்கலாம். இது வந்து 256 ஏக்கர் பரப்பளவில் வந்து பெருசாக வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று, வருஷம் சுதந்திர தினம் அன்னைக்கு, அதாவது August 15, இந்தியாவோட பிரதமர் அங்கே போய், அதாவது அந்த செங்கோட்டையில் வந்து கொடி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் கொடி ஏற்றிட்டு நாட்டு மக்களுக்கெல்லாம் தேவையான அறிவுரைகள் அப்புறம் உரைகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு டே அன்னைக்கு பார்வையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்டர்டெயின் பண்ணுற விதமாக அந்த செங்கோட்டையை சுற்றியே வந்து சூப்பராக அந்த லைட் செட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து இருக்குமா. ஆனால் அதுவுமே வந்து காலையிலலாம் நடக்காது, ஈவினிங் டைமில் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஈவினிங் டைம் ஆனவுடனே அந்த ஒரு இருட்டில் அழகான ஒரு வெளிச்சமாகவுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர்லேருந்து 19 கிலோமீட்டர் வரை தென்கிழக்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும் எனவும், அப்புறம் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஒரு பாடலுமே வரப்போகுது ரணபலி படத்துலேருந்து. இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் நீளமாக எழுதியிருக்கலாமே அப்படின்னு பலர் நினைச்சது உண்டு, அதில் நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். இந்தியாவில இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனத்திலேயே நான் இங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் லடாக். இந்த லடாக் இருக்குதுல்ல, அதை விட இன்னொரு அழகான நாடை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அது வேற எங்கேயுமே இல்லை, இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இருக்குது. சிக்கிம் மாநிலம் இருக்குதுல்ல, இந்த சிக்கிமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான நாடு தான் பூடான் அப்படின்ற நாடு. இந்த நாடு இயற்கை எழில் கொஞ்ச கூடிய ஒரு நாடு. ஏன் தெரியுமா, இங்க ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும் அப்படின்றது கட்டாயமான ஒரு விதிமுறையா இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல இந்த பூட்டான் நாடை நீங்க பார்க்க முடியும். மலைகளுக்கு ஓரத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டு வீடுகள், அதுக்கப்புறமா அங்கங்க இருக்கக்கூடிய பூத்தோட்டங்கள், நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. உலகத்திலேயே சந்தோஷமான நாடு அப்படின்னா அது பூட்டான் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியுமா, அங்க இயற்கை அவ்வளவு அழகா இருக்கும். இயற்கையை பார்க்குற எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இருக்கிறது நெய்தல் பகுதி. நெய்தல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று கடல். கடலுக்குள்ளே எவ்வளவு அழகான உலகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னதான் நம்ம கடல் மேலே தொழில் செஞ்சாலும் கூட கடலுக்கு அடியாளம் வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கான

0: இருக்குது. என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் அம்மா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: வணக்கம், என் பேர் கிங்ஸ் ராணி, நான் பாம்பன் காமராஜர் நகர்லேருந்து பேசுகிறேன்.
6: நம்ம பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்பிடி தொழில் தான். பெண்கள் பெரும்பாலும் வந்து இந்த காலத்தில், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கடலுக்குள்ளே போயிருக்கலாம், மீன் பிடிக்கிறதுக்காக போகலாம், இன்ன வரைக்கும் ஒரு சிலர் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு கடலோட ஆழம், அடியாளம் வரைக்கும் போய் அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கான ஆசையெல்லாம் இருக்குதா?
7: ஆசை இருக்குது. நம்ம அப்படி நம்மளை யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஒரு கற்பனை மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் கடலுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம வெளியே நம்ம யோசிக்கும்போது, பேச்சுவாக்கில் நம்ம காதில் கேட்கும்போது நினைக்கிறது, கரையை இருக்கிறத விட கடலில் தான் நிறையா வளங்கள் இருக்குது. எல்லாமே இப்போ வந்து பறவைகள்னாலும் சரி, விலங்குகள்னாலும் சரி, எல்லாமே கரையாக இருக்கிறத விட கடல்லையும் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ யூடியூப்பில் வந்து அந்த பற்றி பார்க்கும்போது, நம்ம கடலை கரையை பார்த்தா நமக்கு என்னமோ மாதிரி தெரியுது. இப்படி இருக்குது, இந்த ஜனங்கள் இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி இருக்குது கடலுக்குள்ளே, இவ்வளோ ஒரு நல்ல அழகான உலகம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் கூடுது.
6: ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, கடலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, போவீங்களா மாட்டீங்களா?
7: போகத்தான் செய்யணும், வாய்ப்பு கிடைச்சா போ பயன்படுத்த தான் செய்யணும், போய் பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்த பின்னாடி தான் பார்த்தேன், நல்லா கலர்ஃபுல்லாக மீன்கள்னாலும் சரி, கனவா இருந்தது இந்த கலர் நம்ம பார்க்க முடியாத கலர்களில் இருக்குது எல்லா மீன்களுமே. விதவிதமாக நம்ம கேள்விப்படாதது பார்க்காதது எல்லா உயிரினங்களுமே அதில் நிறையா இருக்கிறனால சரி நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது.
6: இப்போ இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, சமூக வலைத்தளங்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்திட்டு ஒரு நாள் உங்களோட பேரணும், உங்களோட பேத்தியோ வந்து கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி கடலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு படிப்பை படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களோட வீட்டில் வந்து மறுப்பு சொல்லுவீங்களா இல்லை ஓகே போயிட்டு அப்படின்னு?
7: ஓகே தான் சொல்லுவோம். இப்போ உள்ளதில் வந்து வித்தியாசமாக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புது விதமான ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து பிள்ளைய போகணும்னு சொல்லிதான் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், அதை பற்றி ஐயோ அதை செஞ்சா பயம், இதை செஞ்சா பயம், இப்படி பண்ணால் பயம், அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாதுன்னு சொல்கிற காலம்லாம் இல்லை. இப்போ நம்மளை அறியாமையே எல்லாமே அதுக்கு தெரிஞ்சுக்கிறது, அதனால் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிறது எல்லாமே. அதனால் வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணும்போது அதை நம்ம ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும்.
6: கடலுக்குள்ள போனா இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
7: கடலுக்குள்ள போனா இந்த மீன்கள் வந்து இனப்பெருக்கம் இருக்க அந்த முட்டைகள்ல இருந்து இந்த மீன் எப்படி வெளியே வருது, அந்த சங்கு எல்லாம் அந்த மாதிரி சங்கெல்லாம் அந்த அடியில் தானே இருக்கும் அது. அப்புறம் ஆமையெல்லாம் வந்து கரையதான் முட்டை விடும் சொல்கிறாங்கன்னா அந்த அது இல்லை. மற்ற இதில் வந்து அந்த மாதிரி உள்ளது பவளப்பாறையில் வந்து அந்த மீன்கள் வந்து எப்படி சுற்றி இருக்குது, ஏன்னா இப்போ பவளப்பாறையெல்லாம் நம்ம ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும்னு நான் முன்னாடி கேள்விப்பட்டேன். இப்போ அந்த இனம்லாம் நிறையா அழிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க, நம்ம மன்னார் வளைகுடா பகுதி தானே இது, அந்த பகுதியில் தான் அந்த பவளப்பாறைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நல்லா தொழில் சூழ்நிலை காரணமாக நிறையா அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் அந்த பக்கம் இருக்குது சுலோன்கிற பக்கம் அது கொஞ்சம் அவங்க கம்மியாக தொழில் பார்க்கறனால அந்த பக்கம் இருக்கிறனால தான் மீன்கள்லாம் அந்த பகுதிக்கு போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த பவளப்பாறை சுற்றி இந்த மீன்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது அது ஒரு தாய் வீடு மாதிரி அந்த மீன் வந்து அந்த இடத்துல நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த கடல் தாமரைன்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ மென்மையாக இருக்குது, அதுக்குள்ளே போய் தாய் கைக்குள்ளே அந்த குழந்தை எவ்வளோ ஒரு அன்பாக அரவணைச்சிருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மீன்கள் அந்த உள்ளே போய் வெளியே வரும்போது கேட்குறதுக்கே ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
6: நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு தாட்டை வந்து எங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
7: ரொம்ப நன்றி
6: அம்மா. சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் கடலுக்குள்ளே இறங்கி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு. பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அக்கா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னோட பேர் பிரம்லீசியா, நான் காமராஜ் நகர்லேருந்து பேசுகிறேன்.
2: இப்போ வந்து நம்மளோட பகுதியில் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 90% மக்கள் வந்து கடல் தொழில் தான் பார்க்குறோம். வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் பெரும்பாலும் கடலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க கடல்லலாம் இறங்கியிருப்பாங்க நிறைய தடவை. நம்மளும் கூட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கடலில் போய் விளையாடுறது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னைக்காவது இந்த கடலோட அடியாளம் வரைக்கும் இறங்கி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கிறீங்களா?
3: யோசிச்சிருப்போம். இந்த டிஸ்கவரி சேனலில் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஆக்க சொல்வது அது நல்லா, அந்த மீன் பிடிக்கிறதும் அந்த மீனை தொடுறதும் நல்லா, அது நமக்கு நல்லா தெரியும் பார்க்கவே. அதே மாதிரியே நம்ம யோசித்து பார்க்குற அளவுக்கு இல்லை, நமக்கு ஒரு வழியாக பயிற்சியெலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளும் அதே மாதிரியாக பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நல்லாவே இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். பவளப்பாறை அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும். பவளப்பாறை பார்க்க, அந்த மீன் பக்கத்தில் வர்றது, ஆமைகள், இதெல்லாம் அது தத்ரூபம் பார்க்குறது நல்லா கொஞ்சம் அதிசயமாகவும் நமக்கு நல்லாவும் தெரியல. அது என்ன மாதிரி அது நீந்தும், கடலுக்குள்ளே எப்படி அது இருக்குதுன்னு நமக்கு அது தெரியும். ஒரு வழியாக நம்ம பார்க்கலாம்.
2: உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
3: நீச்சல் தெரியாது.
2: ஒருவேளை நீங்கள் வந்து நீச்சல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும்லாம் கடலில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு?
3: நீச்சல் தெரியாதனால தான் நான் இப்படி சொன்னேன். நீச்சல் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சோவி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அம்மாளி எடுத்துகிட்டு வருவோம், அந்த மணலுக்குள்ளே இருக்குன்னுவாங்களே, அதை அந்த ஊத்தி இந்த மாதிரி சொல்வாங்க, அதை கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம். எல்லோரும் எடுத்து வச்சும்போது எனக்கும் ஆசை இருக்கும், அந்த அடிக்குள்ளே அந்த மணலுக்குள்ளே போவோம். அதுக்கே நம்ம போக முடியலையே, நம்ம எப்படி ஆழத்தை நம்ம பார்ப்போம்? நீச்சல் தெரியாது, அதனால தான்.
2: நீச்சல் கற்றுக்கணுன்னு நல்லா ஆசை இருக்கா?
3: நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீச்சல் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வரலை. அந்த கடலை எனக்கு பயமாக தான் இருக்கு, ஆனால் நீச்சல் கற்றுக்க ரொம்ப ஆசை.
2: இப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து நீச்சல் தெரியலை, குழந்தைங்க வந்து நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி கடல் சார்ந்த படிப்புகளில் இந்த கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களோட குழந்தைகள்லாம் எனக்கு அது படிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா, நான் ஸ்கூபா டைவிங் போகணுன்னு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அதற்கான அனுமதியெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக.
3: ஆமாம், நம்ம கடல் சார்ந்ததுனால கடலோட என்னென்ன வேலை இருக்கோ அந்த பிள்ளை என்ன ஆர்வத்தில் இருக்கோ, நான் கடல் சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக நான் பிள்ளைகளை வளர்ப்பேன், விடுவேன். அது என்ன நினைக்கிறோ அதை நான் விடுவேன். நான் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளும் ஒரு ஃபியூச்சரில் நல்லா நம்ம படிச்சிருந்தோம்னா கரெக்டாக வந்து ஒரு கடலுக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது நம்ம பார்த்துருக்கலாம்னு தோணும். அதேமாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலையில் எது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு நம்ம பிள்ளைகளை வந்து கடல் சம்மந்தப்பட்டதை தான் வளர்க்கணும். இப்போ ஒரு என்ன கஷ்டங்களை பார்த்தோன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து பிள்ளைகளை வந்து நல்லா வளர்க்கணும். கடல் சார்ந்து படிப்பதும் சரி, மற்ற நீச்சல் வந்து இப்போ கற்றுக்குறாங்க. நீச்சல்லாம் நாங்கள் விட்டுறோம், நமக்கு தெரியாததுனால நம்ம வீட்டுக்காரவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது நல்லது நீச்சல் பயிற்சி.
2: ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க.
3: நன்றி, கடலும் சேர்ப்போம்.
2: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4, சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோம். கடல் எவ்வளவு பிரம்மாண்டம்! இந்த பிரபஞ்சத்துல அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயம் ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது கடல் தான். வேறு கிரகத்துல இருந்து சுமந்து கொண்டு வரப்பட்ட முதல் நீர்த்துளி, அதுல இருந்து உருவான நீரை கொண்டு நிரப்பப்பட்ட பூமியின் பள்ளங்கள். ஆனா உயிர்கள் வாழ முடியாது அந்த நேரத்திலையும். தொடர்ச்சியா அடுத்தடுத்து விழுந்த பல விண்கற்கள் மூலமா சுமந்து கொண்டு வரப்பட்ட வேதிப்பொருட்கள், அந்த வேதிப்பொருட்களால உருவாக்கப்பட்ட வேதிவினைகள், அதாங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதனால உருவானதுதான் முதல் உயிரினமான சைனோ பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியா தான் பூமியுடைய முதல் உயிரினம். அது மட்டும் இல்லைங்க, பூமிக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்ச உயிரினமும் இந்த சைனோ பாக்டீரியா தான். அப்புறமா பூமி பல கோடி ஆண்டுகளா உயிரினங்கள் இல்லாத ஒரு கிரகமா தான் இருந்துச்சு இந்த முதல் உயிரினமான சைனோ பாக்டீரியாவை தவிர்த்து. இந்த சைனோ பாக்டீரியாவுக்கு அப்புறமா உருவான உயிரினங்கள்ல 10,000 உயிரினங்கள் முத முதல்ல கடல்ல தான் உருவானதா சொல்லப்படுது. இந்த கடல்ல உருவான உயிரினங்களை பத்தியும் இப்ப இருக்கக்கூடிய உயிரினங்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: உலகத்தோட 71% நிரம்பியுள்ள இந்த கடல் காண கிடைக்காத பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களும் நிறைந்தது. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபுன். ராட்சத ஐசோபாட், இதை கண்டிப்பா நீங்க வீட்லயும் கூட பாத்துருக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளோட வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல நீர் நிரம்பி இருக்குது, இல்ல பாசிகள் நிரம்பி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இந்த ஐசோபாட்டோட மினியேச்சரை பார்க்க முடியும். அதை வேற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அதுதான் மாத்திரை பூச்சி. இந்த மாத்திரை பூச்சியோட பெரிய அளவுல இருக்கக்கூடியது தான் ஐசோபாட். இந்த ஐசோபாட் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள 7000 அடி ஆழத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது ஒரு ஓட்டு உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 7000 அடி ஆழத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தை தாங்கணும் இல்லையா, அதனால கடினமான ஓடுகளை கொண்ட உயிரினமா இந்த ஐசோபாட் இருக்குமா. கடலே வேகமா நீந்தக்கூடிய உயிரினம் எது தெரியுமா? அதுதான் பாய்மர மீன்கள். இத வால் மீன் அப்படின்னு கூட சொல்வாங்க. இதோடைய வேகம் எவ்வளவு தூரம் அதிகமா இருக்கும்னா மணிக்கு 75 மைல், அதாவது 120 கிலோமீட்டர் வேகத்துல நீந்தக்கூடியது தான் இந்த பாய்மர மீன்கள். அது மட்டும் இல்லாம பூமி உருவாகும் பொழுது அது ஒரு எரியக்கூடிய பந்து மாதிரி தான் இருந்துச்சு. அதுல நிறைய எரிமலைகள் தான் நிரம்பி இருந்துச்சு. அப்ப உருவான எரிமலைகள்ல இப்பவும் சிலது கடலுக்கு அடியில இருக்குது. இந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய எரிமலைகள் இப்பவும் கடலுக்கு அடியில எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அது அப்பப்போ வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்கும் போது உயிரினங்கள்லாம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பா அழியவே அழியாது. கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த எரிமலைகள் ஒரு முக்கியமான இயற்கை சூழலா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: கடற்கரையில இருக்கக்கூடிய மணல்கள்ல நடமாடுறது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது. அது நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒன்னாவும் இருக்குது. இந்த மணல்லாம் எப்படி உருவாயிருக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கிளி மீன்கள், பேரட் ஃபிஷ். இந்த பேரட் ஃபிஷ் நம்மளோட பகுதியில் ரொம்ப ரொம்ப கனெக்டட். ஏன்னா நம்மளோட பகுதியில் அதிகமாக பிடிக்கப்படக்கூடிய மீன்களில் இந்த கிளி மீன்களும் ஒன்று. கிளி மீன்களுடைய பற்களை பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே ஒரு கிளிக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பற்கள் எதுக்கு உதவுதுன்னு நினைக்கிறீங்க? பவளப்பாறைகளில் தான் இந்த கிளி மீன்கள் அதிகமாக காணப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவளப்பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே இது கடிச்சு கடிச்சு சாப்பிடுமா. அந்த மாதிரி கடிச்சு கடிச்சு சாப்பிடும் பொழுது அதிலிருந்து உருவாகிற கழிவு எல்லாமே கடல்ல கலக்குது. அது எப்படி இருக்கும்னு தெரியுமா? வெண்மை நிறத்துல ஒரு மணல் மாதிரி. இந்த கிளி மீன்கள் உருவாக்குற நிறைய கழிவுகள் தான் கடற்கரையில மணலா சேருதான். அது மட்டும் இல்லாம மாலத்தீவு மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய வெண் மணல்களை 50% மணல் இந்த கிளி மீன்களாலதான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. பவளப்பாறைகளை இது கிளீன் பண்ணதுல, அதே போல கடல்ல இருக்கக்கூடிய மணலை இன்னொருத்தர் கிளீன் பண்றாரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் வெள்ளரி. இந்த கடல் வெள்ளரியோட உடல் அமைப்புல இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்கள்னால கடல்ல இருக்கக்கூடிய மணலை இது சுத்தம் பண்ணுதான். இந்த மணல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இது வெளியேற்றுற கழிவுலாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப சுத்தமானதா கடல்ல மறுபடியும் சேருது. அதனால கடல் வெள்ளரி கடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்மள நிறைய பேருக்கு மலை தொடர்கள், அதாவது மலை ஏறுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. தொடர்ச்சியான மலைகள் அப்படின்றத நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த உலகத்திலேயே நீளமான மலைத்தொடர் கடல்ல தான் இருக்குது. அதோடைய அளவு எவ்வளவு தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய இமயமலை தொடரை விட 4 மடங்கு பெருசு இந்த கடலுக்குள்ளதான் இருக்குதான். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: பாடல்களோட இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். பவளப்பாறைகள் மொத்த கடல் பரப்புல 1% மட்டுமே இருக்கக்கூடியதுதான் பவளப்பாறைகள். ஆனா இது வரைக்கும் மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதுல கால் பாகம் உயிரினங்கள் எல்லாமே கடலுக்குள்ள இந்த பவளப்பாறைகளுக்கு அருகில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட தனுஷ்கோடியில அடிக்கடி ஒரு அதிசயம் நடக்கும், அதுதான் வலசைக்கு வர்ற பறவைகள் பிளமிங்கோஸ். இந்த பறவைகள் எல்லாமே இடப்பெயர்வு செய்தல, அதை விட அதிகமா கடலுக்குள்ள இடப்பெயர்வு நடக்குதான். எப்படின்னு கேக்குறீங்களா? கடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரினமான பிளாங்டன், இது எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு நிறைய மீனினங்கள் தினமும் கடல்ல இரவு பகல் பாராம இடப்பெயர்வு செஞ்சுக்கிட்டே இருக்குமா பல மைல் தூரங்கள். பாரதியார் ஒரு அழகான கவிதையை சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, வானில் பறக்கும் புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த உலகத்துல இதுவரைக்கும் கடல்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமா 5% தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா? இந்த 5% விடவும் அதிகமா செவ்வாய் கிரகத்தை பத்தி மனிதர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையாவே கடல் ஒரு ஆச்சரியமாவும் அதிசயமானது தானே? கடைசியா பாரதியார் அந்த கவிதையை இப்படி முடிச்சிருப்பாரு, அண்டங்கள் யாவையும் ஆக்கியோன் நான், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான் அப்படின்றது. இந்த பிரபஞ்சத்துல உயிர்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா அது பூமி மட்டும்தான். இந்த பூமியில இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் கடல்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடல் அப்படின்றத நம்மளோட பகுதி மக்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கடலையும் நம்ம பார்த்து வியந்த கடலும் நம்மளுக்கு கிடைத்த அதே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடுத்தடுத்து வர சந்ததிகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இயற்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே பூட்டான் அப்படின்ற நாடை பத்தி சொன்னேன். அந்த நாட்டுல ஒரு மரம் வெட்டினா 10 நடணும் அப்படின்றது கட்டாய விதிமுறை. இதே போல நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எதிர்கால சந்ததிகள் ரொம்ப மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. நம்மளுக்கு கிடைச்ச அதே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த கருத்தோடையே இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போலயே அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த 1 மணி நேரம் அன்பான உள்ளங்கள் கதை கேட்க இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில இன்னைக்கான அலைபாயுதே நிகழ்ச்சியில நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மும்பை மீனலதா எழுதின புற அழகை தாண்டி. தேவதையான மேகலா பித்து பிடிச்சது போல உட்கார்ந்திருக்க அவங்களை தேத்த முடியாம மோகன் திண்டாடிட்டு இருந்தார். அப்போ அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வர அதை எடுத்து சொரத்தியே இல்லாம என்னமா அப்படின்னு கேட்டார். மோகனு, குலதெய்வம் கோயிலுக்கு போகாதது கூட காரணமா இருக்கலாம்ப்பா. இந்த வாட்டி எப்படியாச்சும் மேகலாவை சமாதானப்படுத்தி ஒரு நட கூட்டிட்டு போயிருப்பா. நாள் ஆகலமா, பரவாயில்லையா? பரவாயில்லடா, எல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாத. அம்மாக்கு நிறைய வேலை கிடக்கு, அப்புறமா உனக்கு போன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனோட அம்மா போனையும் வச்சுட்டாங்க. அவங்க அம்மா சொன்னது சரின்னு பட எப்படியோ 2-3 நாள்ல மேகலா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கும் மோகன் கூட்டிட்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவங்க போயிட்டாங்க. அங்க பிளாட்ஃபாரத்துல ட்ரெயின் எல்லாம் ரெடியா நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க எந்த வண்டியில ஏறணுமோ அந்த வண்டி கிட்டையும் நின்னுட்டு இருந்தாங்க. ஹாரன் அடிக்கவும் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. ஆல்ட்டில் கடந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த வண்டி புறப்படும். அதனாலேயே அவங்க பதட்டம் பயம்னு எதுவுமே இல்லாம சீட்டு பிடிக்கணும்ன்ற டென்ஷன் கொஞ்சம் கூட இல்லை.

காசி ராஜபாளையம் கடையநல்லூர் மற்றும் தென்காசி வழியாக செங்கோட்டை செல்லும் பாசஞ்சர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் புறப்படும் அப்படின்ற அறிவிப்பை கேட்ட உடனே அங்கிருந்தவங்க எல்லாரும் தபதபான பெட்டிக்குள்ள ஏறிட்டாங்க. அதே சமயம் சின்ன குழந்தைய ஒரு கையிலையும் சாயம் போன ஒரு மஞ்சள் நிற பைய மறு கையிலையும் அப்படியே பத்திரமா புடிச்சபடி கசங்கன்னு சேலை கட்டியிருந்த ஒரு பொண்ணு ஓடி வந்து மோகன் மேகலா பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களை தொடர்ந்து.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கசங்கன புடவையை கட்டிக்கிட்டு பாக்குறதுக்கே அந்த பொண்ணு ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருந்தாங்க. குழந்தைய ஒரு கையிலயும் கட்டப்பைய இன்னொரு கையிலயும் பத்திரமா புடிச்சுக்கிட்டாங்க. ட்ரெயின்ல ஏறி குழந்தையோட நின்னவங்கள கூட்டம் உத்து பார்த்துச்சே தவிர இடம் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. மேகலா கூட அந்த பொண்ணை பார்த்து கண்டுக்காம உட்காந்துட்டாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்து மோகன் மட்டும் இறக்கப்பட்டார். உடனே அவரோட சீட்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாரு. மேகலா பக்கத்துல உட்கார்ந்த அந்த பொண்ணு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணாங்க. தட்டி கொடுத்தாங்க, பாட்டு பாடினாங்க, ஆனா அந்த குழந்தை தூங்கவே இல்லை. உட்கார்றதுக்கு சீட்டு கொடுத்த மோகனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப நன்றின்ன. எத்தனையோ பேர் பார்த்தும் பார்க்காமலும் போகும்போது நீங்க மட்டும் மனிதாபிமானத்தோட எனக்கு உட்கார சீட்டு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றின்ன. அதனால என்னம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா சீட்டு கொடுத்துருக்க மாட்டேனா? பச்சை பிள்ளைய வேற வச்சிட்டு இருக்க, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து போயிட்டாரு. கதவு கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாரு. ட்ரெயின் ஒரு வழியா விருதுநகர் கிட்ட போயிருச்சு. வியாபார விஷயமாவும் குற்றால சீசனுக்காகவும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல சரியான கூட்டம் ஏறிச்சு. அங்க அங்க மூட்டை முடிச்சுங்க நெறிஞ்சு இருந்துச்சு. பெட்டி, பையி, கட்டப்பையி, துணி மூட்டைன்னு இத்தியாதி இத்தியாதியான பொருட்கள் அந்த கம்பார்ட்மெண்டையே நெறிச்சிருச்சு. வண்டி முன்னோக்கி ஓட மோகனோட மனசு பின்னோக்கி ஓடுச்சு. மேகலாவ பொண்ணு பார்க்க தம் பெத்தவங்களோட போன மோகன் மேகலாவோட அழக பார்த்து பிரமிச்சு போனார். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தனக்கு மனைவியா கிடைக்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவர் மை சிலிர்த்து போனார். நினைச்ச நேரத்துல பையனும் பொண்ணும் தனியா பேசலாமே அப்படின்னு மேகலாவோட அப்பா சொல்லவும் ரெண்டு பேரும் மாடிக்கும் போனாங்க. போனதும் ஹாய் ஹலோன்னு பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மோகன் மேகலாவை பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை என்னோட கண்ணோட இம போல வச்சு பாதுகாப்பேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம், உங்களுக்கு அழக ஆராதிக்க தெரிஞ்சவங்க மனைவியவும் அன்பா நடத்துவாங்கன்னு நம்புறேன், உங்க மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு, இந்த கல்யாணத்துல எனக்கும் விருப்பம் அப்படின்னு மேகலாவும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் பொன் முருவலோட ரெண்டு பேரும் கீழே இறங்கியும் வந்தாச்சு. பெத்தவங்க கிட்ட மேகலாவை பிடிச்சிருக்கிறதா மோகன் சொல்ல மேகலாவும் சரின்ற துணியில சிரிச்சாங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நாள் குறிச்சிட்டு மோகனோட வீட்டுல உள்ளவங்க அங்கிருந்து கிளம்பியாச்சு. கார்ல போயிட்டு இருக்கும் போது, மோகனு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காப்பா, நிறைய பேரை படிச்சிருக்கா, சரிப்பட்டு வருமா? என்னம்மா பேசுற, அவன்தான் அங்கேயே பட்டுன்னு சொல்லிட்டானே, நம்ம எதுக்கு முட்டுக்கட்ட போடணும்? நீ ஏன் இப்படி தேவையில்லாம பேசுற, விடு மங்களம். இல்லங்க, இருந்தாலும் நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். மோகன தப்பா நினைக்காத, பொதுவா அழகு ஆபத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நல்லா யோசிச்சு முடிவெடுப்பா இப்ப கூட நமக்கு நேரம் இருக்கு அப்படின்னு மோகனோட அம்மா கேட்டாங்க. அதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்துச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில புற அழகை தாண்டி அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. மோகன, அம்மா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, வேற வரன்னு பாப்போமே. நாளை பின்ன ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னப்பா பண்றது? மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா வரணும்னு நினைச்சிருந்தேன், அதே மாதிரி எனக்கு கிடைச்சிட்டா. ஏன் முடிவுல மாற்றம் எதுவுமே இல்லம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு ஒரே மூச்சா மோகன் பேசிட்டாரு. மோகன் பக்கம் எப்படின்னா, மேகலாவோட பக்கம் என்னாச்சு தெரியுமா? அம்மாடி மேகலா, மாப்பிள்ள சுமாரான நிறமா தான் இருக்காரு, உனக்கு ஒத்து வருமாமா? படிப்பும் பெருசா இல்லன்னு சொன்னாங்க, பேசி பார்த்ததுல ரொம்ப நல்லவர்னு தோணுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உன் முடிவு என்னவோ அதை சொல்லு. அப்பா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க சொன்னதான். அவர்கிட்ட பேசி பார்த்ததுல அவர் ரொம்ப நல்லவர்னு மட்டும் தெரியுது, அதை தாண்டி அவரோட அழகு படிப்புன்னு இது எதையுமே நான் பார்க்கல. போதும், நான் டபுள் டிகிரி பண்ணிருக்கேன், அவரு ஒரு டிகிரி தான் பண்ணிருக்காரு. பரவாயில்ல, அவரு ரொம்ப அழகா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா குணமானவரா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அந்த வகையில அவரு ஓகேப்பா, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் நிர்பந்தமும் இல்லவே இல்லை. இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். அப்ப சரிம்மா, பின்னால நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். உன் ஆசை இதுவா இருக்கும் போது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு மேகலாவோட அப்பாவும் சொல்லிட்டாரு. மேகலாவும் மோகனும் தீர்மானிச்சபடி அவங்களோட கல்யாணம் ரொம்ப எளிமையா நடந்துச்சு. கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப நல்லா போச்சு. மோகன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆபீஸ் வேலைகள்ல அவர் மூழ்கி போயிட்டாருன்னு சொல்லலாம். அதே சமயம் மேகலா தன்னோட அழக பராமரிக்கிறதுல முழு கவனம் செலுத்தினாங்க. ஆள் உயிர கண்ணாடி முன்னாடி நிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாவே இருந்துச்சு. மேகலாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான உமா எப்பப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசுறாங்களோ அப்பெல்லாம், மேகலா கல்யாணம் ஆயிருச்சு, வீட்டு வேலையை பார்க்கணும், குடும்ப பொறுப்பை பார்த்துக்கணும்னு உன் அழக பாத்துக்காம விட்டுறாத, தினமும் கேர் எடுத்துக்க, ஃபேஷியல் பண்ணு, மேக்கப் பண்ணு, இதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வாங்க. அப்படி தான் ஃப்ரெண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் மேகலாவோட மனசுல பதிஞ்சு போச்சு. அதனாலேயே ஒவ்வொரு நாளும் மேகலா புதுசு புதுசா ஃபேஷியல் பண்ணிக்கிறது, அப்புறம் பார்லர் போறதுன்னு அவங்களோட அழக பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் இனிமையா போயிருச்சு. ஆனா அன்னில இருந்துதான் மேகலாவோட வாழ்க்கையில பல திருப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. சந்தோஷமா இருந்தவங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கும்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கல்யாணம் ஆன 2 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்குதான் மேகலா கர்ப்பமானாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதும் அதை அவங்க உறுதியும் படுத்திட்டாங்க. அப்போ மோகன் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு. அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அவங்க அத்தை மாமா கிட்டயும் போன் போட்டு சொல்லிட்டாரு. விஷயத்த கேள்விப்பட்டதும் மேகலாவோட அம்மா அப்பாவும் மோகனோட அம்மா அப்பாவும் ஆனந்தத்துல துள்ளி குதிச்சாங்க. மோகன் மகிழ்ச்சியில திக்கு முக்காடி போனார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷத்துல இருந்து தம் மனைவிய தாங்கு தாங்குன்னு தாங்கினாரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுத்தாரு. அப்படி பாத்துட்டாரு. இப்போதைக்கு குழந்தை தேவையே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே மேகலா நினைச்சாலும் தன் வீட்டுக்காரு அம்மா அப்பா மாமனார் மாமியாரோட ஆசையை கெடுக்க வேண்டான்னு மனசுக்குள்ள இருக்கிற அவங்களோட வேதனை எல்லாத்தையும் பூட்டி மறைச்சிட்டாங்க. எல்லாரும் தம்மேல அளவு கடந்த அன்பு காட்டுறது மேகலாவோட மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டுருச்சு. அன்னைக்கு மேகலாவோட ஃப்ரெண்டு உமா அவங்களுக்கு போன் பண்ணாங்க. என்ன மேகலா, விஷயத்த கேள்விப்பட்டேன். உடம்ப பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு. ஆ சரிடி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், உன்னோட பிளஸ் பாயிண்டே உன்னோட அழகுதான். இதுக்கப்புறம் அது குறைஞ்சு போயிடும். ரொம்ப வேலை பார்க்காத, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகாத. டெய்லியும் நீ பண்ற ஃபேஷியல் மேக்கப்னு எல்லாத்தையும் போடு. உன்னோட அழகு மட்டும் ஸ்பாயில் பண்ணிடாத. ஓகே ஓகே, நீ சொல்லலைன்னாலும் நான் கண்டிப்பா அப்படித்தான் இருப்பேன். எனக்கு என்னோட அழகு முக்கியம். அது மட்டும் கெட்டு போச்சு அவ்வளவுதான், என்னால நார்மலா இருக்க முடியாது. என் வீட்டுக்காரு என்னோட அப்பா அம்மா மாமனார் மாமியாருன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சமயத்துல போய் எனக்கு இந்த குழந்தை பிறக்கறதுல விருப்பம் இல்ல, எனக்கு என் அழகுதான் முக்கியம்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. பாப்போம், எது நடந்தாலும் நன்மைக்குதான் அப்படின்னு மேகலானிக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போனையும் வச்சுட்டாங்க. காலங்கள் உருண்டோட மேகலாக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை தேவதை போல இருந்துச்சு. குழந்தை பிறந்ததும் மோகன் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மேகலாவோட விருப்பப்படியே அந்த குழந்தைக்கு மிரான்னு பேர் வச்சாங்க. மேகலாவோட அம்மா அப்பா மோகனோட அம்மா அப்பான்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். குழந்தைய பாத்துக்கிற பொறுப்ப மோகன் தான் எடுத்துக்கிட்டாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உமா அவங்க ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க அப்பையும் சும்மா இருந்தாங்களா? என்ன மேகலா இப்படி இழைச்சு போயிட்ட? என்னடி கண்ணு கீழே கருவளையெல்லாம் வந்துருச்சு? உன்னோட அழக பார்த்து மயங்காதவங்களே கிடையாது. 1-5 வருஷமாச்சும் நீ பிளான் பண்ணிருக்கலாம். சரி போனது போட்டும், இப்பயாச்சும் நான் சொல்றத கேளு. குழந்தைக்கு நீ தாய்ப்பால் குடுக்கறத மட்டும் விட்டுட்டேன்னு வை, உன்னோட அழக நீ காப்பாத்திக்கலாம். தப்பா எடுத்துக்காத, ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நான் சொன்னதை உங்க வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்புறம் என்ன எல்லாரும் தப்பா எடுத்துப்பாங்க. எனக்கு உன் மேல அதிகமான அக்கறையும் பாசமும் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு நேரம் எடுத்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நல்லா சாம்பிராணி போட்டுட்டு உமா அங்கிருந்து போயிட்டாங்க. மேகலாவோட மனசுல அது ஆழமா வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு யாருக்குமே தெரியல. மேகலாவும் அத வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லல. உமா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மேகலாவோட மனசுல கணக்க ஆரம்பிச்சிச்சு. எங்க தன்னோட அழகு குறைஞ்சு போயிருமோ, கவலை ஏற்பட ஏற்பட தன்னோட கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துருமோ, முடி நரைச்சு போயிருமோ, தோல் சுருங்கிருமோன்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் மேகலாவ ஆட்டி படைச்சிச்சு. தினமும் கண்ணாடி முன்னாடி தான் நிப்பாங்க. அவங்களோட முகத்தை தொட்டு பாக்குறது, கண்ணு கீழே இருக்கிற கருவளையத்தை தொட்டு பாக்குறதுன்னு அவங்களே அவங்க கண்ணாடி முன்னாடி நின்னு மணிக்கணக்கா பாத்துட்டு இருப்பாங்க. தாய்ப்பால குழந்தைக்கு கொடுக்க சொன்னா பால் கொடுக்கற மாதிரி பாவனை பண்ணிட்டு மறைவா போய் புட்டி பால கொடுப்பாங்க. தாய் அமுதத்தை அவங்க தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோட அந்த கோயிலுக்கும் போயாச்சு. இதே மாதிரிதான் அன்னைக்கு அவங்க ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு மேகலா கூட அவங்க அத்தை மாமா அம்மா அப்பா வீட்டுக்காரரு அவங்களோட குழந்தைன்னு எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? மேகலாவோட அலட்சியத்தால அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அளவே இல்லை. அந்த அளவு துக்கம் அவங்களோட தொண்டைய அடைச்சிச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளுன்னு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். புற அழகை தாண்டி அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அன்னைக்கு அப்படித்தான் ட்ரெயின் வேகமா போயிட்டு இருந்துச்சு. குழந்தை அன்னைக்கு பசியில அழுகும் போது மோகன் மேகலா கிட்ட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாரு. ஆனா அப்போ மேகலாக்கு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு துளி அளவு கூட எண்ணமே இல்ல. அவங்களால மறுக்கவும் முடியல. தன்னை சுத்தி அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாம் இருக்கும்போது தான் குழந்தைக்கு பால் கொடுக்காம இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருமோன்னு பயந்து அவங்களும் பால் கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு அந்த பால் குழந்தைக்கு சேராம பொறையேறி நடக்க கூடாதது நடந்து போச்சு. குழந்தை பிறந்ததுமே கொடுக்க வேண்டிய தாய்ப்பால அவங்க அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுக்காம போக, அதுக்கப்புறம் அந்த பாலை ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கொடுக்கும் போது என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது தற்செயலாம் நடந்ததுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் நம்பிட்டாங்க. ஆனா அது மேகலாவோட அலட்சியம்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. குழந்தைக்கு அப்படி ஆகும்போது அவ்வளவுதான், எல்லாரோட தலையிலயும் இடி விழுந்தது போல ஆச்சு. மேகலாவோட மனசுல அன்னைக்கு ஏறின பாரம் சொல்ல முடியாத அளவுக்கு குற்ற உணர்ச்சி அவங்க மனசுல அப்படியே அழுத்த ஆரம்பிச்சுச்சு. மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம, மனசுல ஏற்பட்ட பாரத்தை மெல்ல முடியாம, தன்னோட அழக விட தன்னோட சொந்த ரத்தம் முக்கியமானதுன்ற எண்ணம் அன்னைக்குதான் அந்த நொடியிலதான் அந்த நிமிஷத்துலதான் மேகலாக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க கோயிலுக்கு போகாம பாதிலே வீட்டுக்கு வந்துட்டாங்க. குழந்தை தன்னை விட்டு போன துக்கம் மேகலாவோட தொண்டைய நல்லா அடிச்சுச்சு. கண்ணாடி முன்னாடியே லயிச்சு நின்னு தன்னோட அழக பாக்குறது மறந்து போய் பித்து பிடிச்சவங்க மாதிரி மேகலா ஆனாங்க. பழைய நிலைமைக்கு அவங்க திரும்புறதுக்கு நாட்கள் உருண்டு ஓடுச்சு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் ஆச்சு. மேகலா இப்பவும் அப்படியே தான் இருக்காங்க. தன் மருமகளை மாத்தணும், அவங்கள இயல்பாக்கணும்னு சொல்லி அவங்க அத்தையோட முயற்சியால தான் இப்ப அவங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. அதுவும் வேண்டா வெறுப்பா. ஏன்னா தப்பு தான் பக்கம் இருக்கும்போது அத சாமி கிட்ட சொல்லி என்ன ஆக போது? இதுல ஏதோ மாற்றம் ஏற்பட போதா என்ன? நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படின்ற எண்ணத்துல மேகலா உறுதியா இருந்தாங்க. சிரிக்க மாட்டாங்க, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியா செல்ல மாதிரி இருப்பாங்க. எந்த அழகுக்காக அவங்களோட குழந்தைய அவங்க இழந்தாங்களோ அதே அழகு பத்தி இப்ப அவங்க துளி கூட கவலைப்படுறதில்ல. நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு மோகன் வண்டியில போயிட்டு இருந்தாரு. பழையபடி அந்த கசங்கன புடவை கட்டிட்டு ஏறின கஷ்டப்படுற அந்த பொண்ணோட குழந்தை வீல் வீல்னு கத்த ஆரம்பிச்சுச்சு. அந்த குழந்தையோட அழுகைய நிப்பாட்டுறதுக்கு அந்த அம்மா என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. பைக்கட்டுல வச்சிருக்கிற கிளிகளுப்ப பொம்மைன்னு எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஆனா அந்த குழந்தை அழுகைய நிப்பாட்டவே இல்லை. அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்காது, புட்டி பால் தான் குடிக்கும். அப்படி இருக்கும்போது தன்னோட கட்டப்பையில வச்சிருந்த பால் பாட்டில் எடுத்து, அதுவும் அது கண்ணாடி பாட்டில், அதை எடுத்து சங்கில ஊத்தி குடுக்க போகும்போது வண்டி குழுங்கின குழுங்குல அந்த கண்ணாடி பாட்டிலும் உடைஞ்சு போச்சு. அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பவும் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கல. அந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருந்த ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பவும் மோகனுக்கு தான் மனிதாபிமானம் மனசுல இருந்து துளிர் விட்டுச்சு. உடனே இந்த பொண்ணு கிட்ட வந்து, என்னாச்சுமா, ஏன் குழந்தை அழுகுது, எதுவும் உதவி வேணுமா? அண்ணா, அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கும் போது எனக்கு பால் மட்டும் வாங்கி தரீங்களா? பாட்டிலும் உடஞ்சு போச்சு, ஏதாச்சும் கடைக்கு போய் எனக்கு பால் மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு மோகனை பார்த்து சொல்லும் போது, கன நேரத்துல வெறி பிடிச்சது போல அந்த பொண்ணு கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி தன்னோட மடியில வச்சு மேகலா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தையுடைய பசி ஆறி போச்சு. அப்பதான் மோகனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு.
தன் குழந்தை பசையாடுறத பார்த்த அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே சடாருன்னு மேகலாவோட காலில் விழுந்து வணங்கினாங்க. மேகலாவோட மனசுல புற அழக தாண்டன தாய்மை அழக புரிப்பட அவங்கள அறியாமலே கண்ணீர் அவங்களோட கண்ணுல வழிஞ்சோடுச்சு. இத்தனை நாளா அவங்க பித்து பிடிச்சிருந்த நிலைமை மாறி சாதாரண நிலைக்கு அப்பதான் அந்த நிமிஷம்தான் மேகலா மாறினாங்க. அவங்க மனசுல இருந்த பல குழப்பங்கள் தீந்து போச்சு. அவங்க பண்ண தப்புக்கான பிராயச்சித்தம் ஏதோ ஒரு வழியில துளியளவு கிடைச்சதா அப்பதான் மேகலாவே உணர்ந்தாங்க. கதையின் இதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சி, மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கடற்கரையில
0: அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு

0: எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நாமளாம் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டு நேராக போய் கொட்டிடுவோம். ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்கள் அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்தைக்கிட்ட பேசுவாங்களாம், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: மச்சி, நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு. ஆண்டாளுக்கு

லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை? கரெக்டா பாடுனா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஆ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உழவன் மற்றும் ஆனந்த பூங்காற்றை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிரச்சனையா? என் பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்ட? நான் ஆண்டவனுடைய கோயிலையே பாதுகாக்க பிறந்தவன். புதிய சாபம்.
1: கோவில் காக்க வந்தவனே.

0: உமையமா உன்னை நான் பாக்குறேன். சதுரம் வாங்கி சதுரம் வாங்கி நீ நடிக்கிறோம். நான் பச்சை என்னையும் தொடரும் உங்களையும் தொடரும். நம்மளெல்லாம் இவன் தொடரலாமா? இவன் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்?
1: பாதுகாவல் போர்வையிலே ஜாதியின வேதம் சொல்லி ஊர் பகையை வளர்ப்பவன் நீ. ஊரில் உள்ளவரை மோத விட்டு குள்ளநரி போரிலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Salimu.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஓர்ந்து அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நான் படித்தேன்.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சி.

இன்னைக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன்.

மறந்து விடா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பஞ்சாப் சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாவு யாவு யூ யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு யாவு ய

இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்த்துக்குமா படு சுட்டு

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா?
5: அதான் டெலிகிராமில் நிறைய லிங்க்ஸ் வருது, அதில் உன்னை கிளிக் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: இது இளமையின் புகழ்பாடு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட் விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா, போடும் போடும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அத பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.